நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 2026 ஆகஸ்ட் மாதம் 4 இன்று செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரலில் இன்றைய குரல்: ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காரமை எனும் அதிகாரத்தில் அமைந்த 161வது குரலுக்கான விளக்கம்: ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும்.
1: Hey man, உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு என்னடா சொல்ற? நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க. GK-ல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அதை நான் சொல்றேன். தினமும் காலை 7:30 எழுந்திருக்க நம்ம FM Rainbow புதுவை 102.8 ல் கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பெர்ஃப்யூமே
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
6: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
7: ஹாய் ஸ்நேகிதியே,
6: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்கிட்ட நடிச்சு காட்டுறேன்.

0: வடக்கு தைரியம் இருந்தா
1: என்ன சொல்றாரு?
0: என்ன சொல்ற?
1: பெருமாள் சத்தியமா?
0: அந்த ஆஞ்சி கொலையும்
1: என்ன தப்பு பண்ணல?
0: பண்ணதே நான் தான்.
1: என்ன வெளியில போக
0: விடுற? வெளிய போக விடுறா?
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் தொடர்ச்சி வழங்குபவர் ஈ. நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரமேடு அன்னை தெரசா பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் அஜய் சீனு. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம்

10:02 கெட் சிட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், புற்றுநோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் குணசீலன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00

அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் அர்ஜே ஆஷா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் பிரெயின்பூ புதுவை 102.8 மெகாஹர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும்

ரேடியோ புதுவை 102.8 மெகாஹர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

நேர்களே, சேவை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் திருக்கோயில் கொண்டு அருள்பாலிக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை அபிஷேக ஆராதனை செய்து பூங்கரக ஊர்வலமும் சாகை கூழ்வாத்தல் இரவு வான வேடிக்கையுடன் வீதி உலாவும் நடைபெறும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை ஆர் பார்த்தசாரதி அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். சீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம் இடம்பெறும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 கேட்கலாம் நேயர் நேரம். தலைப்பு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை. தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரம் முதற் பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிசை மாலை டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள் எம் எஸ் ஷீலா அவர்கள் பாட்டு. 4 மணிக்கு அழகு நிலா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை கே வி மகாதேவன், இயக்கம் எஸ் ராகவன். ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது பாட்டு எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள் எலிகள் மற்றும் செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி உரை. வீட்டு தோட்டம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலை பேராசிரியர் முனைவர் கருப்பையா அவர்களின் உரை. 8 மணிக்கு திரை இசை. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு கொஷினாரின் பார்லிமெண்ட்

ஏஞ்சல் 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று பத்திற்கு 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன, அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவு கூறும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கிய செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவீன்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்வுகளும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையை போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணி புகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவயர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தல்

0: பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதி போல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன், சிற்றினம் சேராதவன், எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன், இனிய மொழி பேசுபவன், கொல்லும் கோபம் கொள்ளாதவன், அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன், பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன், விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை, நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15:14. இறை மனம் கமழும் இசை கானங்களின் தொகுப்பு இது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில்.

0: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். டி எல் மகாராஜன் குரலில்.
1: ஜெய ஜெய பவானி பெரிய பாளையத்தம்மா, திக்கெட்டும் வெற்றி வே

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 19 நாள், செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. சிவவல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு விதியில் ஜொலிக்கிறது.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்து கேட்கலாம். பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்.
3: கருத்தமுத்து, காலையிலேயே சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்டேன். ஆமா, நம்ம வந்து பரங்கிப்பேட்டைக்கு இன்னைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா வந்துட்டியா?
4: வந்துட்டேன் காத்தமுத்த. வேறடா காதமுத்த, கிளம்பலாம். மதிய சாப்பாட்டுக்கு புளிசாதம் நல்லா திண்டி உருளைக்கிழங்க தொட்டுக்க வச்சு எடுத்து வந்துக்கிறோம்பா.
3: ஆ சரிப்பா, எனக்கு சேர்த்து எடுத்துட்டு இல்ல.
4: ஆமாம்.
3: சரி சரி, கிளம்பலாம்ப்பா. நம்ம பரங்கிப்பேட்டையில் இந்த கடல் வாழ் உயிரியல் உயராய்வு மையம் இருக்குது.
4: ஆமாம்,
3: அங்கே ஒரு மியூசியம் கூட இருக்குதுப்பா. கடல் வாழ் உயிரினங்களுடைய அந்த மீன்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய எலும்பு ஓடு, அதை பதப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்கப்பா. நாம் எல்லோரும் இலவசமாக போய் பார்க்கலாம்.
4: வண்டி நீ ஓட்டுறியா இல்லை நான் ஓட்டுமா?
3: எப்பா போகும்போது நான் ஓட்டிட்டு வரேன்ப்பா. வரும்போது தான் நான் எப்போ தூங்கிடுவேன், நீ தானே ஓட்டு வருவே.
4: ஆமாம்.
3: சரி சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
4: ஸ்டார்ட் பண்ணு.
3: ஆ சரிப்பா சரிப்பா.

0: அங்கே பாருப்பா, ரைட் ஹேண்ட் சைடு இந்த கயிறு தயாரிக்கிற தொழிற்சாலைலாம் இருக்கு பாரு.
1: ஆமா,
0: இந்த தென்னங்கயிற்று தொழிற்சாலைலாம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அந்த தொழிற்கூடங்களுக்கு அருகில் சாலை ஓரத்தில் இப்படி குவியல் குவியலா இந்த நார் கழிவுகளை கொட்டி வச்சிடறாங்கப்பா. சுற்றுச்சூழல் நீ சொல்ற மாதிரி ரொம்ப பாதிப்பு தான் அடையுது.
1: ஆமா,
0: இந்த கழிவுகள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்னு ஆராய்ச்சி செஞ்சு தென்னை நார் கழிவுல வந்து மக்கும் உரம் தயாரிக்கிறாங்கப்பா.
1: என்னது, மக்கும் உரம் தயாரிக்கிறாங்களா?
0: ஆமாப்பா, இதெல்லாம் செய்யலாம்ப்பா. இவங்க எல்லாம் செய்யாம இருக்காங்க பாரு.
1: கதமுதா, அப்படி ஈஸியா சொல்லிடாதுப்பா. இந்த தென்னாறு கழிவெல்லாம் நான் வாங்கிட்டு போய் உரம் தயாரிக்கிறேன்ப்பா, அதுக்கான தொழில்நுட்பங்களை மட்டும் சொல்ல.
0: கருத்துமுத்து, என்ன புல ஆர்வமா இருக்க? தமிழ்நாட்டுல மட்டும் 500,000 டன் நார் கழிவு கிடைக்குதான். இந்த தென்னார் கழிவுல விரைவில் மக்க முடியாத லிக்னின் அப்புறம் செல்லுலோஸ் இது 50% மேல இருக்குது. அதனால டக்குன்னு மக்கிடாதுப்பா. மண்ணில் இடும்போது எளிதில் மக்காத குணம் இந்த தென்னனாருக்கு இருக்குது. ஆமாப்பா, இதுல கரிம தழைச்சத்து விகிதமும் இருக்குது. அப்படியே நம்ம உரமாக பயன்படுத்த முடியாது. இந்த தென்னனார் கழிவை புளுரோட்டஸ் அப்படின்னு ஒரு காளானை கொண்டு மக்க வச்சு அதன் சத்துக்களின் அளவை அதிகரிக்க செய்து சிறந்த இயற்கை உரமா நாம பயன்படுத்தலாம். அதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுப்பா.
1: என்னதுப்பா?
0: தென்னனார் கழிவுல இருந்து மட்கிற உரம் தயார் செய்ய சரியான இடத்த நம்ம தேர்வு செய்யணும்.
1: கதமுத, இடத்துக்கு என்ன பஞ்சம்? என் கிட்ட இல்லாத தோப்பா இல்ல என் கிட்ட இல்லாத நிலமா?
0: சரிப்பா சரிப்பா, ரொம்பதான் ஆர்வம் காட்டுற. தென்னை

0: மரங்களுக்கு எடையோ அல்லது ஏதேனும் மர நிழலிலையோ இடத்தை தெரிவு செய்யறது நல்லதுப்பா. உனக்கு தான் தென்னந்தோப்பே இருக்குது.
1: ஆமா,
0: அந்த தோப்புலயே தென்னை மரங்களுக்கு இடையில ஒரு இடத்த நீ தேர்வு செஞ்சுக்கலாம்ப்பா.
1: சரி.
0: மரங்களுடைய நிழல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈரப்பதத்தை மக்குகின்ற இந்த கழிவுகளில் தக்க வைக்க அது உதவும். ரைட்டா? சிமெண்ட் பூசப்பட்ட தர அல்லது சமப்படுத்தப்பட்ட தர, இது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: சரி கதமுத்த, இடம் எல்லாம் தெரிவு செஞ்சாச்சு. இப்ப தென்னை நாறு கழிவுல இருந்து எப்படி உரம் தயாரிக்கிறது அதை பஸ்ட் சொல்லுப்பா.
0: கருத்தமுத்த, முதல்ல நாரற்ற அந்த கழிவுகளை
1: சரி
0: 3 அங்குல உயரத்திற்கு பரப்பி நல்லா தண்ணி தெளிச்சு ஈரப்படுத்தணும். அப்புறம் தழைச்சத்துள்ள ஏதேனும் ஒரு மூலப்பொருள், உதாரணமா உன்ட்ட தான் கோழி பண்ணை இருக்குல்ல, அந்த கோழி பண்ணை கழிவு இருக்குல்ல, அதை கூட நீ பயன்படுத்திக்கலாம்ப்பா.
1: சரி சரி.
0: 1 டன்னு கழிவுக்கு 10 சமபங்குகளாக பிரிக்கப்பட்டு நாம் இந்த கழிவுகளை எப்படி அடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் அடுக்கின் மேல் 20 கிலோ கோழியர் அதை பரப்பிடணும்ப்பா.
1: சரி.
0: அப்புறம் நுண்ணுயிர் கலவையான ப்ளூ ரூட்டஸ், அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை, அது ஒரு 2%. இதை அந்த கழிவின் மேலே நாம் இடணும்ப்பா. இதே போல தென்னார் கழிவு, அப்புறம் வந்து தழைச்சத்து அந்த மூலப்பொருளை ஒன்றன் மேல் ஒன்றாக இதை அடிக்கிட்டே வரணும்ப்பா. குறைஞ்சபட்சம் 4 அடி உயரத்துக்கு எழுப்பணும். இந்த கழிவு குவியல் இருக்கு இல்லையா, இதை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம கிளறி விடணும். ஆமாம், மேலே இருக்குது கீழே போகணும், கீழே இருக்குது மேலே வரணும். அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா மக்குதலுக்கு உதவும் நுண்ணுயிரியுடைய செயல்பாடு இதெல்லாம் நல்லா இருக்கும். பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் அது நல்லா உள்ளே போய் வரும்போது நல்ல முறையில் ஈஸியாக மக்கும்ப்பா. தரமான உரங்களை பெறணும் அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். திடீர்னு ரொம்ப ட்ரை ஆகி போய் காஞ்சி போயிடக்கூடாது. அதனால் மக்க வைக்கும்போது 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மக்க வைத்தலுக்கான அந்த கழிவு எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்கணும்ப்பா, அதுதான் நல்லது. அப்புறம் கழிவில் வந்து ரொம்ப தண்ணியும் இருந்துடக்கூடாது. அப்படி தேவைக்கு அதிகமான தண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம வெளியேற்றிடணும்.
1: காத்துமுத்தா, ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிடுது அது சொல்லுப்பா.
0: கழிவுகளில் போதுமான ஈரப்பதம் இல்லை அதை விட அதிகமாக இருக்குன்னா ஒரு கையில் கொஞ்சோண்டு எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பார்த்தோம்னா நீர் கசிவு இல்லை அப்படின்னா சரி சரியான பாத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி கழிவுகளை மக்க வைக்கணும். 1-60 நாளில் மக்கி உரமாயிடும்ப்பா. எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த மக்குன கழிவு இருக்குல்ல அது கருப்பு நிறமாக மாறிடும், துகள்கள் வந்து அளவில் சிறியதாக மாறிடும், அப்புறம் அதுலேருந்து ஒரு மண் வாசனை வரும். இதெல்லாம் பார்த்து சரி தென்னனார் கழிவு உரம் தயாராகிடுச்சு நல்லா மக்கிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ப்பா. இந்த மக்குன உரத்தை நாம் கம்போஸ்ட் குவியலாக நிலத்தில் பயன்படுத்தலாம். சரியா?
1: சரி. தென்னை நார் கழிவுல என்னென்ன சத்து இருக்கு?
0: அப்பா இதுல லிக்னின் இருக்கு, செல்லுலோசு, கரிமச்சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, மேங்கனீஸ், துத்தநாகம், கந்தகம், இந்த மாதிரி சத்துலாம் இருக்குதுப்பா.
1: எல்லா சத்துக்களும் இதுல தான் இருக்குது.
0: ஆமாப்பா, எல்லா வகை பயிருக்கும் நாம பயன்படுத்தலாம். 1 ஹெக்டருக்கு 5 டன் இடணும்ப்பா. ரைட்டா? தென்னை, மா, வாழை, அப்புறம் பழ மரங்கள் இதெல்லாம் நல்லா வளர்றதுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சபட்சம் 1-5 கிலோ நாம் இந்த தென்னனார் கழிவை பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பாக மழை இல்லாத நேரத்தில், இப்போ மானாவாரி பயிரெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலத்தில் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினோம்னா எப்போ தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தென்னனார் கழிவுக்கு இருக்குதுப்பா. அதனால் தென்னனார் கழிவை நாம் உரமாக பயன்படுத்துறதுக்கு மறந்துடக்கூடாது.
1: காத்தமுத்த, இதானே பரங்கிப்பட்டா, அதுவும் போர்டில் கூட போட்டுக்குது.
0: சரி சரி, பேசிக்கிட்டே வந்ததுல நம்ம இந்த பரங்கிப்பட்டையே வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. அதுவோ தெரியுது, அந்த பில்டிங் தான்ப்பா.
1: ஓ, அது ஒரு தெரியுது அதானா?
0: ஆமாம்ப்பா, இதுதான் கடல் வாழ் உயிரியல் உயராய்வு மையம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடது, இங்கே இருக்குதுப்பா. சரி, உள்ள போலாமா?
1: போலாம் காத்தமுத்த. கார் டோரை நல்லா சாத்திட்டும்ப்பா. ஆ, வா போலாம் வா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சிவ வல்லுவலா.

0: உழவர்களுக்கான செய்திகள்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்து கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்தில்

0: ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலியருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர்வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் இரவு

0: இரவு 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது,
4: சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
5: வயல் நண்டு என்பது வயல்களையும் கழனிகளையும் அண்டி வாழும், நெல் வயல்கள் வாய்க்கால்களில் வாழும் ஒரு வகை நண்டு ஆகும். இது தனித்துவமான மருத்துவ குணங்கள் மற்றும் கிராமத்து சுவைக்காக அறியப்படுகிறது. உலகம் முழுவதும் அசைவ உணவு பிரியர்களின் விருப்பமான உணவில் நண்டு இடம்பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். மண்வளம். வயல் நண்டுகள் நெல் வயல்களில் வாழும் ஒரு வகை உயிரினமாகும். இவை விவசாய நிலங்களின் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாப்புக்கு பெரிதும் உதவுகின்றன. இவை கோடை காலத்தில் மண்ணிற்கு அடியில் ஆழமான வலைகளை அமைப்பதால், ஈரப்பதத்துடன் வாழும் நண்டுகள் மண்ணை தோண்டி வலைகள் அமைப்பதால் மண்ணிற்குள் காற்று எளிதாக சென்று மண் வளம் பெருகும். இவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு நல்ல உரமாகும், இயற்கை உரமாக மாறுகின்றன. கிராமப்புற மக்களின் புரத சத்து உணவாக வயல் நண்டுகள் பயன்படுகின்றன. வயல்களில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து, செயற்கை உரங்களால் இன்று வயல் நண்டுகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அழிந்து வருகிறது. இவற்றை பாதுகாப்பது விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் அவசியமாகும். வயல் நண்டுகள் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலை சுற்றுச்சூழல் அமைப்பில் பல்வேறு பங்குகளை ஆற்றுகின்றன. சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தில் வயல் நண்டுகளின் பங்குகள். நண்டுகள் வயல்வெளிகளில் வலைகள் தோண்டுவதால் மண்ணின் இறுக்கம் தளர்ந்து காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இது பயிர்கள் வேர்களுக்கு ஆக்சிஜன் எளிதாக கிடைக்க உதவுகிறது. இயற்கை பூச்சி கட்டுப்பாடு. வயல்களில் உள்ள பூச்சிகள், நத்தைகள் மற்றும் புழுக்களை நண்டுகள் உணவாக கொள்வதால் தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது. களை மற்றும் கழிவு மேலாண்மை. வயலில் உள்ள அழுகிய தாவர கழிவுகள் மற்றும் சில களைகளை சாப்பிடுவதன் மூலம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க உதவுகிறது. சதுப்புநில காடுகளில் காணப்படும் நண்டுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும். இவை அதிக சுவை மற்றும் மருத்துவ குணம் கொண்டவை. சதுப்புநிலத்தின் சேற்று பகுதிகளில் வாழும் தன்மை கொண்டவை. கடலோர பகுதிகளில் சருகு மற்றும் அழுகிய இலைகளை உண்டு வாழ்பவை. உலக அளவில் மிகவும் விரும்பி உண்ணப்படும் ஓர் உயர்தர இறைச்சி வகை. சுற்றுச்சூழலில் சதுப்பு நில காடு நண்டுகளின் பங்கு. சதுப்பு நில சுற்றுச்சூழலை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. மற்ற கடல் வாழ்வளங்களின் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நண்டுகள் மனிதர்களாகிய நமக்கு தொண்டுகள் செய்யும் உயிரினங்கள் ஆகும். கடல் நண்டுகளும் கடலையும் கடலை சுற்றியுள்ள பகுதிகளையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடல் நண்டுகள் கடல் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் கடல் வள சுழற்சியையும் சீராக வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடல் நண்டுகள் மீன்கள், பறவைகள் மற்றும் பெரிய கடல் வாழ் உயிரினங்களுக்கு முக்கிய உணவாக விளங்குகின்றன. அதே நேரத்தில் அவை மிக சிறிய புழுக்கள், மெல்லுடலிகள் மற்றும் பாசிகளை உண்பதால் கடல் உணவுச் சங்கிலி சீராக இயங்க உதவுகிறது. நண்டுகள் கடலில் உள்ள இறந்த மற்றும் அழுகிய விலங்குகளின் எச்சங்களை உண்டு நீரை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன. இது நோய்கள் பரவுவதை தடுக்கிறது. நண்டுகளின் கடலின் அடிமட்டத்தில் உள்ள மணல் மற்றும் மண்டல்களை கிளறுவதன் மூலம் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நீருக்குள் சமமாக பரவ உதவுகின்றன. இது மற்ற கடல்வாழ் தாவரங்கள்

0: வளர்ச்சிக்கு உதவுகிறது. கடல் நீரில் ஏற்படும் இரசாயன மாற்றங்கள், மாசுபாடு மற்றும் வெப்பநிலை உயர்வை நண்டுகளின் நடத்தை மற்றும் எண்ணிக்கை குறைவு மூலம் எளிதில் கண்டறிய முடியும். நாம் நம்மை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பது முக்கியமான ஒன்றல்ல. நம்மை சுற்றி வாழும், நம்மை அண்டி வாழும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமையும் ஆகும். நாம் அவைகள் நம்மை சார்ந்திருப்பதைப் போல நாமும் அவற்றை சார்ந்திருக்கிறோம். ஆகவே அவைகளை நம் தலைமுறைக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் பாதுகாத்து அவற்றை பத்திரமாக கொண்டு செல்வது நம்முடைய கடமையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.
1: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ் வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் கல்வியே தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான பிரதான அடித்தளம் என்று வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்கள் நற்பண்புகளும் தொழில் திறனும் சமூக பொறுப்பும் மிக்க குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு தலைவர் கோரிக்கை விடுத்தார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 to 37 உயர்த்துவதற்கான மசோதா நேற்று மக்களவையிலும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருட்களுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு மற்றும் சொத்து மீட்பு தொடர்பான நிபுணர்கள் நெட்வொர்க்கின் 2வது கூட்டம் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி கணுவாப்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மணவெளி ஒரு பகுதி, ஒத்தியம்பட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. தொடர்வது

0: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து, புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப இளம் தம்பதியினர்கிட்ட சமூக ஊடகங்களின் தாக்கம்னு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அடிப்படையான சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, நான் தேவைப்பட்ட தொடர்ந்து சில கேள்விகளை கேட்கறேன்.
2: இப்ப முதல்ல இந்த டாபிக் எடுத்தது வந்து நிஜமாலுமே ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சமூக ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தனா அதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுல ஏன் குறிப்பா இளம் தம்பதியினர்கிட்ட மட்டும் நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தா, அந்த இளம் தம்பதியர் தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் அடுத்து அவங்களோட குழந்தை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாழ போகிறாங்க. ஸோ அதனால் இளம் தம்பதியர்கிட்ட இதை பற்றி நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. நம்ம சொல்ல போகிற சில விஷயங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலுமே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஃபோன் அப்படின்றது இல்லாதவங்களே கிடையாது. யாராக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க, யாராக இருந்தாலும் எல்லார் கையிலுமே வந்து ஃபோன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களே காலேஜ்லலாம் ஃபோன் வச்சுருந்தா அதை வாங்கி வச்சு பேரண்ட்ஸை வர சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவோம். ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க, அதே டீச்சர்ஸ்

நீக்கி காலேஜில் என்ன சொல்கிறனா, ஏன் ஃபோன் இல்லாமல் வந்தேன், ஏன் நான் போட்ட மெசேஜுக்கு ஓகே சொல்லலை, அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஸோ எந்த அளவு அது நன்மைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத தாண்டி தீமைகள் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுல இதுதான் தீமைன்றதை எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமாக பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா நேரம். ஒரு மெசேஜ் தான் வரும், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், ஒரு மெசேஜ் தான் வரும். அந்த மெசேஜை தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போவேன், அந்த வாட்ஸ்அப்போ இதுலயோ ஒன்றுல. அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன், அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுங்கிறது அப்படியே தலையை நிமிந்து பார்த்தா 2 மணி நேரம் அந்த ஃபோனில் வந்து நான் கழிச்சிருப்பேன். ஸோ இதில் பேசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களோட நேரம் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட மனுஷ வாழ்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 8 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். அதாவது தூங்காமல் மற்ற விஷயங்கள் செய்யாமல் நம்மளோட லைஃப் ஆக்டிவாக இருக்கிறது 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 2 மணி நேரத்துக்கு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா

0: ஒரு மெசேஜ் தான் வரும், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், ஒரு மெசேஜ் தான் வரும். அந்த மெசேஜை தான் நான் ஓபன் பண்ணி பார்க்க போவேன், அந்த வாட்ஸ்அப்போ எதுலயோ ஒண்ணுல. அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன், அந்த நோட்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்குறதுங்கிறது அப்படியே தலையை நிமிந்து பார்த்தா 2 மணி நேரம் அந்த போன்ல வந்து நான் கழிச்சிருப்பேன். ஸோ இதில் பேசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களோட நேரம் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட மனுஷ வாழ்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதில் 8 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். அதாவது தூங்காமல் மற்ற விஷயங்கள் செய்யாமல் நம்மளோட லைஃப் ஆக்டிவாக இருக்கிறது 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 2 மணி நேரத்துக்கு கம்மியாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்னோட வாழ்நாளில் 1/4 of the time நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதோட தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நான் ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு நல்ல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் வரணுன்றது அவசியம் கிடையாது, தேவையில்லாத விஷயங்களும் வரும். ஸோ அதை நான் ஒரு என்னோட சுயமாகவே நான் என்ன பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தை தள்ளிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பார்க்கணும். கஷ்டம்தான், இனிஷியலாக நம்மளுக்கு முடியாது. சிம்பிளாக எடுத்துக்கணும்னா, ஒரு ஷாப்பிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சும்மா ஏதாவது வாங்குறதுக்கு தேவையான பொருளுக்கு தான் நான் பார்த்துருப்பேன். அடுத்து அது ரிலேட்டடாக எனக்கு என்ன பண்ண அடுத்தடுத்து வரும். அப்போ தேவையில்லாத பொருட்களையும் நான் வாங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறேன். அதுலேயே வந்து ஆஃபரு, விலை கம்மி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரியெல்லாம் விஷயம் வரும். எனக்கு அது ஒன்றே போதும். ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதுக்காக சும்மா 2 வாங்கி வீட்டில் ஒன்று சும்மா வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தேவையானதை மட்டும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ ஃபோனுன்றது அலாரம் கிடையாது, நம்மளுக்கு கால்குலேட்டர் கிடையாது, ஏடிஎம் கார்டோ இல்லை பர்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு ஃபோனுன்றது நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே, அலாரமாக இருக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் கூட இப்போ பாருங்கள், யாரும் டிவிலாம் நியூஸ் வச்சுலாம் பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறோம்னா டக்குன்னு ஃபோனில் தான் சர்ச் பண்ணுறோம், உடனே உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட தேவைகள் எல்லாத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று புரியல தெரியலன்னு போது நான் கேட்குறேன், அந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க தான் அந்த விஷயத்த போன்ல போட்டு வச்சிருப்பாங்க, அதுதான் எனக்கு வருது. அது பாக்குறது எல்லாமே உண்மையாதான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஜென்ரலா 2 பேருக்கும் சொல்றேன், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம பர்சனலா போனோம் அப்படின்னா, இப்ப ஆண் அப்படின்றவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 சைடுமே சொல்றேன், இப்பெல்லாம் முக்காவாசி எல்லாருமே 2 பேருமே ஒர்க்கிங்ல இருக்காங்க. ஆணுக்கு மட்டும் சொல்லல, பெண்ணுக்கு மட்டும் சொல்ல, 2 சைடுமே சொல்றேன். நம்ம எழுந்த உடனே காலையில ஃபர்ஸ்ட் பாக்குறது போனை தான், தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா அலாரம் வச்சுட்டு தூங்குறதும் போனை தான். ஸோ இந்த இடைப்பட்ட கேப்ல நம்மளோட பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா வேலைக்கு போயிடுறோம், சப்போஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, இல்லை 2 பேரும் வேலைக்கு போறாங்க, அப்ப அவங்களுக்குள்ள பர்சனலா ஸ்பெண்ட் பண்ணிக்கக்கூடிய டைமிங்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலயுமே எப்படி இருக்குன்னா, போன்லயே குட் மார்னிங் சொல்லுவாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க, குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க, அவங்க அதுக்கு ஒரு வணக்கம் போட்டு ஒரு ரிப்ளை அனுப்பாங்க. இது எல்லாமே போன்லயே நடக்கும், பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. ஈவன் வீட்லயே சோஃபால பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, ஆனா போன் தான் 2 பேருமே பாத்துட்டு இருப்பாங்க. மேடம் இது தவிர்க்க முடியாது, இது போன்ல மெசேஜ் வருது அபிஷியலா, நம்ம ஏன்னா வேலைக்கு அப்புறமும் அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம், சில சமயம் குறிப்பிட்ட நேரம் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். உங்களால் முடியுன்னா 6-7 இல்லை 7-8, இல்லை எனக்கு அந்த டைமில் பிஸியாக இருக்கும், நான் எந்த டைமில் பிஸியாக இருப்பேனே தெரியாதுன்னா, ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் கம்பல்சரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நாளடைவில் அந்த 1 மணி நேரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது ஃபோனை, அதாவது இந்த தூங்குற நேரத்தில் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நான் ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லை, என் ஒய்ஃப் கிட்டே, என் பிள்ளைங்க கிட்டே, எல்லாருக்கிட்டையுமே நான் பேசி தான் ஆகணும். நிமிந்து என் வீட்டை பார்ப்பேன், எப்படி இருக்குது என் வீடு, எந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பேன்.
1: நேரடி உரையாடல் அதை வந்து சுத்தமாக அந்த இல்லாமல் பண்ணிடுது ஃபோனு. அதனால் ஒரு அதுவும் இளம் தம்பதி அப்படின்னாவே நிறைய விஷயங்களை பேசிக்கணும்னு நினைப்பாங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கணவனோட சேர்ந்து வெளியில போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஷாப்பிங் போகணும், சினிமாக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பல்வேறு ஆசைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் இது வந்து இந்த போன் வந்து சமூக ஊடகமா இருக்கிறது வந்து தடை செஞ்சிருது அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொல்லுங்களேன்.
0: அடுத்து அது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் கேப்பை கொண்டு வருதுன்றதை தாண்டி மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றத நம்மளுக்கு பாதிக்கப்படுத்துது. நம்மளுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும், நம்மளால அந்த வேலையை செய்ய முடியல, ஒரு அன்பை வெளிக்காட்ட முடியலன்றதுனால அன்பு இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நம்ம மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்மளோட ரியல் லைஃப்குள்ள கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. அது வந்து ரியாலிட்டின்றது டிஃப்ரெண்ட்டு, ரீல் அப்படின்றது டிஃப்ரெண்ட். அடுத்து கம்யூனிகேஷன்றதை தாண்டி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.

0: ஸோ எப்பொழுதுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கான தேவைகள் நம்மளுக்கான பிரச்சனைகள் டோட்டலாக வேறு. ஸோ அதே இதையும் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே கூடாது.
1: அதாவது நம்ம திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நேரடி உரையாடல் வேணும். அதே மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரப்போ என்ன பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க கம்யூனிகேஷன் என்ன, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து மனைவிக்கு இருக்கும், அதே மாதிரி கணவனுக்கும் இருக்கும். இந்த லாக் பண்ணுறது என்னது, ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஏதாவது தவறாக போகிறாங்களோ இல்லை இவங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத சந்தேகம் வந்து ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணிடுது. அப்புறம் ஏதாவது ஒரு தேவையில்லாத சண்டையை ஏற்படுது. அந்த சண்டை வந்து எப்படி ஆகுதுன்னா பேசுறதுனால தானே பிரச்சனை, பேசாமல் கூட இருப்போமே அப்படின்னு கணவனோ மனைவியோ எடுத்துக்கிற சூழல்லாம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய இடங்களில் அதுமாதிரிலாம் பார்க்குறோம். ஒருத்தவங்க முறைச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசாமல் இருக்கிறது இப்படிலாம் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணமாக இந்த சமூக ஊடகம் அமையுது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன். நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம், இப்போ வீடியோ காலில் பேசிக்கலாம், அதாவது நேரடியாக பேசுகிற மாதிரியான நேராக சந்திக்கிற மாதிரியான உணர்வையும் வீடியோ காலில் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நல்லதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன்.
0: எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து பர்சனலாக நான் ஏதோ ஒரு பேசணும், வெளியூரில் வேலை செய்கிறாங்க, இப்போ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டு பேரும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஜாயின்ட் ஃபேமிலின்றது வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இருக்கிற மாதிரி இருந்தது தான் ஜாயின்ட் ஃபேமிலி. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அம்மா அப்பா சேர்ந்து இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்ற மாதிரி ஒரு தாட் வர அளவு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு வேறு ஊரில் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களே நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ கால், ஒரு டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறது. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே மணி இல்லை, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது மணி போடணும் அப்படின்னா ஜிபே வந்துருச்சு. ஸோ மாதிரி மீடியான்றது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வந்து கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாக் போட்டு வச்சிட்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது லாக் இருந்தாலும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எந்த ஒரு ஒளிவு மறையுமே இருக்கக்கூடாது.
1: அந்த பாஸ்வேர்டு ரெண்டு பேருக்கும்
0: தெரிஞ்சிருக்கணும். ஒய்ஃபோட ஃபோன் பாஸ்வேர்டு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹஸ்பண்டோட ஃபோன் பாஸ்வேர்டு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு பேருமே இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது, இவங்களுக்கு தெரியாமல் அவங்க எதற்கவே எடுத்து பாருங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஃபோனுக்கு வாங்கி பாருங்க என்னன்றது. ஒளிவு மறைவுன்றது இருக்கவே கூடாது. நம்ம தப்பே செய்யலைனாலும் ஒரு விஷயத்த மறைச்சு மறைச்சு வைக்கும் போது தான் சந்தேகம் அப்படின்ற ஒன்று வந்து வரும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா நம்ம பேசாமல் இருப்போம், சண்டை வருது. அதே மாதிரி பேசாமல் இருப்போம் அப்படின்றது முதல் நாள் ரெண்டாவது நாள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகிடும், பேசாமல் இருக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே இருந்துருவாங்க. போன சண்டையில் நான் தானே பேசினேன், இந்த சண்டையில் அவர் பேசட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாமல் நானே பேசுகிறேன் இந்த சண்டையிலும், இதில் என்ன வந்துட்டு போதீங்க, என் ஹஸ்பண்ட் தானே, என் ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: இப்போ நம்ம சமூக ஊடகத்தில் வந்து பாசிட்டிவாக பார்க்கறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பெண் வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் கூட சமையலே கற்றுக்காமலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியோ அவங்க வந்து அந்த சமூக ஊடகத்தின் மூலயமா அது கற்றுக்கிறது செய்கிறது இதெல்லாம் ஆர்வம் காட்டுறது. அதுமாதிரி பல்வேறு விஷயங்கள், வீட்டு வடிவமைப்பு, கிச்சனில் வந்து கேபினட் எப்படி செய்கிறது, சமையல் குறிப்பு, பல்வேறு விஷயம் புதுசு புதுசாலாம் சொல்கிறாங்க. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுலேருந்து இந்த ஃபேஷியல் க்ரீம் தயார் பண்ணுறதுலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்தே கற்றுக்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம பேசணும். அதே நேரத்தில் வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து டைம் பாஸிங், ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒன்று புத்தகம் படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை வெளியில் போயிட்டு வராங்க அப்படிங்கிறதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்து பொழுதுபோக்கு ஒரு ஊடகமாகவும் சமூக ஊடகங்கள் இருக்குது. நல்லா ப்ளஸ்ஸும் இருக்குது. ஆனால் வந்து எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஒப்பீடு, ஒருத்தவங்க நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா சமூக ஊடகம் பார்த்துட்டு இவங்க ஏதாவது அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு சண்டையாயிடுது. அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்.
0: என்னால் என்ன முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து மீடியாலே இல்லாமல் வெளியில் போனோம், கோயிலுக்கோ பார்க்குக்கோ பீச்சுக்கோ, வீக்லி ஒரு நாளாவது நம்ம பசங்க ஃபேமிலி எல்லாரோடய வெளில போகும்போது ரியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஷேரிங் ஆகிடுச்சு லைஃப். ஸோ நம்மளோட ரொம்ப பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு வேணுன்றதை மட்டும் ஷேர் பண்ணும்போது இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வராது கண்டிப்பாக.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின்

0: தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளில் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்கவைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத்

0: யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ.
2: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம சீம்பால்னா என்ன, சீம்பாலின் நன்மைகளை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம முன்பால்னா என்ன, பின்பால்னா என்ன, இது எல்லாத்தையுமே இந்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். சோ சீம்பால்னா என்ன, குழந்தை பிறந்து தாய்க்கு வந்து சுரக்கக்கூடிய முதல் பாலை தான் வந்து நம்ம வந்து சீம்பால்னு சொல்லுவோம். இந்த சீம்பால் பாத்தீங்கன்னா கெட்டியாகவும் மஞ்சள் நிறத்திலுமே இருக்கும். ஸோ சீம்பால் பார்த்தீங்கன்னா நிறையலாம் சுரக்காது, ட்ராப் பை ட்ராப்பாக தான் வந்து வரும். பட் சீம்பால் வந்து அவ்வளோ சத்தான ஒரு பால். ஸோ சீம்பால் வந்து குழந்தைக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய முதல் உணவு. சீம்பால் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அல்ல ஃபர்ஸ்ட் இம்யூனைசேஷன், முதல் தடுப்பு மருந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா சீம்பாலில் வந்து புரதச்சத்து, ஆன்டிபாடிஸ், வெள்ளை அணுக்கள்லாம் வந்து அதிகமான அளவில் இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து நோய் தொற்று, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் தொற்று ஆகட்டும், இல்லை ஜென்ரல் இன்ஃபெக்ஷன் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த நோய் தொற்று ஆகிறது, இல்லைனா வந்து குடல் சம்மந்தப்பட்ட நோய் தொற்று, வயிற்று வருவது, இது எல்லாத்திலயும் வந்து குழந்தைங்களை வந்து சீம்பால் ப்ரொடெக்ட் பண்ணும். சீம்பால் பாத்தீங்கன்னா முதல் 3 முதல் 6 நாட்கள் வரை சுரக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமா மாறி டிரான்சிஷனல் மில்க் சொல்லுவாங்க. ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த டிரான்சிஷனல் மில்க் சுரக்கும். 2 வாரத்துக்கு அப்புறமேட்டா பாத்தீங்கன்னா மெச்சூர் மில்க்னு சொல்லுவாங்க. சோ வந்து நார்மலான மில்க் சுரக்க ஆரம்பிச்சிடும். பால் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் கொஞ்ச நேரம் வருவது வந்து நம்ம வந்து 4 மில்க், தமிழ்ல வந்து முன்பால்னு சொல்லுவாங்க. போக போக கொடுக்கும் பொழுது ஹைன் மில்க், அதாவது வந்து பின்பால்னு சொல்லுவாங்க. சோ இந்த முன்பால்னா என்ன, பின்பால்னா என்ன, அதோட சிறப்புகள்லாம் என்னன்றதை பார்ப்போம். தாய்மார் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும்பொழுது முதல்ல வர்ற பால் பாத்தீங்கன்னா நீர் போலதான் இருக்கும், அதான் முன்பால். சோ அதுல வந்து நீர் சத்து அதிகமா இருக்கும், புரதச்சத்து அதிகமா இருக்கும், சர்க்கரை சத்து அதிகமா இருக்கும், கனிம சத்து மற்றும் வைட்டமின்ஸ் தான் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குழந்தையோட தாகத்தை தீர்க்கும். பின்பால் அதாவது அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடத்திற்கு அப்புறமேட்டா கண்டினியூஸா பால் கொடுக்கறதுனால வர்ற பால் வந்து பின்பால்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். பின்பால் வந்து குழந்தையோட வயிற்ற வந்து ரொப்பி குழந்தைங்க வந்து எடை ஏறுவதற்கு வந்து உதவி பண்ணுது. சோ பின்பால்ல பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. சோ குழந்தை நல்லா வந்து பால் குடிச்சிட்டு பின்பால் குடிச்சிட்டு பிறகு நல்லா தூங்குவாங்க, நல்லா சாட்டிஸ்பைடா இருப்பாங்க, எடையும் வந்து ஏறுவாங்க. சோ குழந்தைக்கு முன்பால் பின்பால் ரெண்டுமே வந்து தேவையான ஒரு விஷயம். சோ வந்து ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா தாய்மார்கள் பிறந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடமாவது நம்ம வந்து ஃபீட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற அந்த முன்பாலும் கிடைச்சு குழந்தையோட தேர்ஸ்டும் வந்து அடங்கும், அப்புறம் கிடைக்கிற பின்பாலும் கிடைச்சு குழந்தையோட வயிறும் ரொம்ப குழந்தையும் வந்து வெயிட் ஏறுவாங்க. சோ முன்பால் பின்பால் ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய தாய்மார்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், குழந்தைக்கு வந்து பால் வந்து ஒரு சைடே கொடுக்கறதா, இல்லைன்னா ரெண்டு மார்பகத்திலயும் மாத்தி மாத்தி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ குழந்தைக்கு வந்து ஒரு வாடி பால் கொடுக்கும்போது ஒரே மார்பகத்துல கொடுக்கணும், அப்பதான் முதல் 10 நிமிடம் வந்து அந்த முன்பால் வரும். ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறமேட்டாதான் வந்து பின்பால் சுரக்க ஆரம்பிக்கும். சோ ஒரு 20 நிமிஷம் ஒரே மார்பகத்துல கொடுக்கறதுனால குழந்தைக்கு முன்பால் மற்றும் பின்பால் ரெண்டுமே கிடைச்சு குழந்தைக்கு வந்து சாட்டிஸ்பைடா இருப்பாங்க, வெயிட் கெயினும் வந்து அடிக்குவேட்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சைட் பால் கொடுத்துட்டு இன்னொரு மார்பகத்துல இன்னொரு 10 நிமிஷம் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரெண்டுமே வந்து முன்பால் தான் கிடைக்கும். சோ பின்பால் வந்து கிடைக்காததுனால குழந்தைக்கு வந்து இடை கூடுவதெல்லாம் வந்து சிரமம் ஏற்படலாம். குழந்தை வந்து அடிக்கடி வெறும் நீரை மட்டும் குடித்து விட்டு அடிக்கடி வந்து குழந்தை வந்து யூரின் போயிட்டு திருப்பி திருப்பி அழுது பால் கெடுட்டே இருக்க ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். சோ அதனால வந்து ஒரு வாட்டி கொடுக்கும் போது ஒரு மார்பகத்துல மட்டும் கொடுங்க, 20 நிமிஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட டைம் வந்து ஒரே மார்பகத்துல கொடுங்க. சோ ஒரு மார்பகம் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு, பால் வந்து குழந்தை குடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மட்டுமே நீங்க வந்து அடுத்த மார்பகத்துல குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க தொடர வேண்டும். குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 ஒரு 8 முறையாவது வந்து சிறுநீர் யூரின் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பிளஸ் குழந்தை வந்து இடையை நல்லா ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 20

0: 30 கிராம் ஆவது வந்து எடை வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை வந்து பால் குடித்து விட்டு நன்றா வந்து ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் நல்லா ஸ்லீப்ல இருப்பாங்க. சும்மா சும்மா அழாம பால் திருப்தியா குடிச்சிருந்தாங்கன்னா நல்லாவே தூங்குவாங்க. ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. மலம் மற்றும் சிறுநீர் வந்து நல்லா கழிப்பாங்க. சோ இதெல்லாமே இருக்கு அப்படின்னா வந்து குழந்தை தேவையான அளவு வந்து பால் நல்லா கிடைத்திருக்குன்னு அர்த்தம். சோ ஒரு ஒரு வாட்டி தாய்மார்கள் வந்து பால் கொடுக்கும் பொழுதும் ஒரு சைட் கொடுக்கணும். சோ முன்பால் பின்பால் கிடைக்கிற அளவுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஒரே சைட், ஒரு மார்பகம் ஃபுல்லா பால் வந்து காலி ஆகிற அளவுக்கு வந்து ஒரே சைட் கொடுக்கணும். சோ வந்து குழந்தை சாட்டிஸ்பைடா இருக்காங்களான்றது தெரிஞ்சுக்கொள்வதற்கு போதுமான எடை ஏற வேண்டும் மற்றும் குழந்தை நல்லா யூரின் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டும், நல்லா தூங்க வேண்டும். தாய்ப்பாலோட சிறப்பையும் நன்மைகளும் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெய் திவ்யா அவர்கள்.
2: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. என்னங்க, நேத்து ஃபுல்லா அடிச்ச மழையில எல்லாருமே சில்லு சில்லுன்னு நல்லா கூலா இருக்கீங்க இல்லையா? வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில அந்த மாதிரி என்ன மாதிரியான கூலான க்வெஸ்டனோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓவியம் பச்சின ஒரு கேள்வியோட தாங்க ரெடியா இருக்கேன். பித்தோரா ஓவியம் சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றிருக்கு. இந்த ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் உங்களுக்கான இன்றைய வணக்கம் மக்களுக்கான கொஷின். ஸோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் செக்ஷனில் போய், அதாவது வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சரியான விடையை போஸ்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறை கேள்வியை சொல்லணுமா? சொல்லிடுறேன். பித்தோரா ஓவியம் சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றது. இந்த ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. சோ பாடல் வருது, கேட்கலாம். கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து.

வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில ஒரு கேள்விதான் கேட்டிருந்தேன். பித்தோரா ஓவியம் சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றது, இந்த ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதற்கான சரியான விடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சரியான விடைய போஸ்ட் பண்ணலாம். சோ அதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துல அறிவிப்பு தாங்க, கணவாப்பேட் மின்பாதையில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை வி மணவெளி ஒரு பகுதி, ஒதியம்பட்டு, கே வி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலோட பாடல் கேட்கலாம், எமைக்கா நொடிகள் படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்கான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பு செய்தி பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறீங்க. விண்வெளி ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகள்ல மொத்தமா 242 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது 16/8/2026 படி 18 இருந்து 28 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு.

தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியை போய் பாருங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பித்தோரா ஓவியம் சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றது, இந்த ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ நிறைய நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க, சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, பித்தோரா ஓவியம் அப்படின்றது குஜராத்தை வந்து பூர்வீகமா கொண்ட ஒரு ஓவியம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, குஜராத் மட்டும் இல்லைங்க, மத்திய பிரதேசத்தையும் பூர்வீகமா கொண்ட ஒரு சடங்கு சார்ந்த பழங்குடி சுவர்கலை. இது முதன்மையாக ரத்வா, பில் மற்றும் பிலாலா சமூகங்கள் உள்ளிட்ட உள்ளூர் பழங்குடி குழுக்களால பயிற்றுவிக்கப்படுது. இதனுடைய பூர்வீக மாநிலங்கள் என்ன அப்படின்னா குஜராத் அப்படின்றது மிக மிக சரியான விடை. சோ யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், தில்லை வல்லாளன் ராஜன், கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரை, பிரபுவீரா ராஜபாளையம், நந்தகுமார் நெம்மேலி, புவனகிரி சுமதி, முள்ளக்காடு பாபு, அரியலூர் வீரதுரை ஹரிஹரன், அந்தோனிராஜ் சென்னை, செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, அமர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல், இவங்க அத்தனை பேருமே வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சோ இந்த ஓவியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய தலைமை தெய்வமான பாபா பித்தோராவிடமிருந்து ஆசிர்வாதங்கள், அமைதி மற்றும் செழிப்பை பெறுவதற்காக வீடுகளுடைய உட்புற சுவர்களில் ஒரு புனிதமான காணிக்கையாகவும் சடங்காகவும் இந்த ஓவியமானது செய்யப்படுது. இதை வரையக்கூடிய கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா லக்கராக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பக்தியோர் சைதோவுடன் புதுடெல்லியில் நேற்று உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆற்றல், உள்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவும் என்று அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய நிதி அமைச்சகம் இன்று முதல் உயர்த்தியுள்ளது. இதன்படி டீசல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 22 ரூபாயாகவும் பெட்ரோல் ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 3.50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு நுகர்வுக்கான பெட்ரோல் டீசல் வரியில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கணுவாப்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மணவெளி ஒரு பகுதி, ஒத்தியம்பட்டு, கேவி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டூர் டி பிரான்ஸ் பெம் சைக்கிள் பந்தயத்தில் 19 வயதான இந்திய வீராங்கனை ஹர்ஷிதா ஜாக்கர் பங்கேற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்பந்தயத்தில் 2ம் கட்டத்தில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பாரா இறகு பந்து வீரர் பிரி தாக்கர் பிரேசிலில் நடைபெற்ற BWF பாரா உலக சர்க்கியூட் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் அவர் கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:03:15 ஆகுது. நிகழ்ச்சியில இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன், அந்த பக்கம் ஆர்ஜே சீனு இருக்காங்க. பட் எந்த ஸ்பாட்ல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஜொலிக்க போற அந்த ஏரியா எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: காலையிலேயே அலாரம் அடிச்சு எழுந்திருக்கிறேன், அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்க கூட செம பாசிட்டிவா மாத்த வந்தாச்சு. உங்க பாண்டிச்சேரியோட நம்பர் ஒன் பை பார்ட்னர் இசை மழையில நினைவு வச்சு உங்களை எந்த நேரமும் எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும் உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் 102.8 இது எஸ்எம் ரெயின்போ. அதாவது ரூமுக்குள்ளாரையே உட்கார்ந்து பேசுற ரேடியோ முறையெல்லாம் பழசு.

புதுச்சேரியோட மூளை முடுக்கெல்லாம் போய் நம்ம ஊர் மக்களோட அசல் எனர்ஜியையும் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பையும் நேரடியா உங்க காதுகள் வழியா மனசுக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கிற உங்களுக்கு பிடிச்ச மாஸ் அவுடோர் லைவ் ஷோ இது நம்ம புதுவை. அதாவது சூடான தீயை விடவும் காலையில அடிக்கிற காத்தை விடவும் செம ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியோட கையில மைக்க பிடிச்சிட்டு உங்க ஏரியால வந்து நின்றுட்டு இருக்க உங்க அன்புக்குரிய ஆர்ஜே நான் உங்க சீனு இதை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் வண்டி வந்து கெஸ்டா நின்றுட்டு இருக்க இடம் நம்ம பாண்டிச்சேரியோட செம அமைதியான அதே சமயம் சுறுசுறுப்பான குடியிருப்பு பகுதியான பூமியான்பேட்டை சுதாகர் நகர். காலையிலேயே வாக்கிங் முடிச்சுட்டு காஃபி குடிக்கிற பெரியவங்க ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது சிவன் பாக்ஸ் தூக்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு பார்க்கிற நம்ம மல்டி டாஸ்கிங் சாம்பியன்ஸ் சுதாகர் நகர் தெருக்கல்ல இப்ப காலை நேர எனர்ஜி சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. இன்னைக்கு இந்த சுதாகர் நகர் மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்களோட காலை நேர லைஃப் எப்படி இருக்கு, நேரடியா நம்ம இப்ப அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு பெண்மணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹாய்,

0: காலை நேர எனர்ஜி சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. இன்னைக்கு இந்த சுதாகர் நகர் மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்களோட காலை நேர லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நேரடியா நம்ம இப்ப அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு பெண்மணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹாய்,
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அம்மாளா?
0: அம்மாளா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்கிறேன்.
1: சோஷியல் மீடியா பக்கமும் போக மாட்டேன், காஃபியும் சாப்பிட மாட்டேன். ஏஞ்சலா ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தாக்கா அது ஒரு அமைதியா இருக்கு இல்லையா மனசுக்கு, அப்படிதான் இருக்கேன். சோஷியல் மீடியா பக்கம் எப்பவுமே போக மாட்டேன்.
0: ஓகே, நம்ம இந்த சுதாகர் நகர் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே யோகா வாக்கிங் ஏதாச்சும் ஃபிட்னஸ் ரொட்டீன் வச்சிருக்கீங்களா? இல்லை வீட்டுல இருந்து ஏதாவது ஃபிட்னஸ் ரொட்டீன் அப்படிங்களா?
1: வீட்டுல இருந்து பாக்குறதுதான்.
0: என்ன நல்லா செய்வீங்க?
1: முதல்ல காலைல எழுந்திக்கிட்டு பிடிச்சதே பெரிய வேலை இல்லைங்களா? அது முடிச்சிட்டு பிறகு அம்மாவுக்கு வீட்டுல கிச்சன்ல என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை அப்படியே வீட்டுல என்னென்ன வேலை பார்க்குமோ அப்படியே காலையில எழுந்தோடனே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான்.
0: நீங்க சொல்லுங்க, உங்க ஏரியா வந்து பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த ஏரியா, என்னதான் இந்த ஏரியால இருக்கு, ஜாலியா இருக்கு இந்த ஏரியானா, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க மத்தவங்க சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த ஏரியா பத்தி?
1: பொல்யூஷன் ஃப்ரீ சொல்லலாம், எப்பவுமே உள்ள அமைதியா இருக்கும், எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அப்புறம் என்ன சொல்றீங்க, தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாது, கரண்ட் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒண்ணு மழை பெஞ்சது லைட்டா தூரம் போட்டதுனாலே உடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க, எல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்க்காக தான் பண்றாங்க. அதனால இது வந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியான்னு சொல்லலாம். சின்ன பசங்களாம் ஜாலியா ஃப்ரீயா விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க. அதிகமான பொல்யூஷன் இது இல்லாததுனால ஒரு மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: சரி, அதாவது வீட்டுல சமையல் பண்றப்ப இன்னைக்கு என்ன சமையல் பண்றதுன்னு யோசிக்கிற அந்த 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்கா இல்ல ஈஸியா முடிச்சிடலாம்பான்ற மாதிரி இருப்பீங்களா?
1: இல்ல, அது எனக்கு பெரிய டாஸ்கே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா தான் சமைப்பாங்க, ஆனா அவங்க டென்ஷன் அவர்த பாத்துருப்பேன். இன்னைக்கு என்ன செய்யறது செய்யறதுன்னு போது அப்ப நாளைக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பேன். சரி, நாளைக்கு அதே நாளைக்கு யோசிப்போம், இப்ப நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அவ்வளவுதான்.
0: இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல வாரம் முழுக்க ஓடினாலும் வீக்கெண்ட் ஆனா இல்ல வீக்கெண்ட் ஆனா ஒரு இடம் போறதுக்கு பாண்டிச்சேரியில இந்த இடம் தான் எனக்கு போக பிடிக்கும்பா.
1: பாண்டிச்சேரி மொத்த ஜனம் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு நிறைய ஜனத்தை நம்ம அங்க பாக்கலாம். மைண்ட் ஒரு ஃப்ரீயா இருக்கும், பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க, நமக்கும் நல்லா பொழுது போகும்.
0: ஓகே, சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி டிவிகள வந்து விளையாட தெரிஞ்ச நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். எப்படி எந்த மாதிரியான இடங்கள் வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியில ஒரு பசுமையான இடமா வந்து எனக்கு இன்னமும் இருக்கும்னா எந்த மாதிரியான இடங்கள் சொல்லுவீங்க?
1: அதுல பீச்ச தான் சொல்லுவேன், பார்க்க சொல்லுவேன். பார்க் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துருவோம், வந்துட்டு பிறகு மேல பூரா தண்ணியும் இதுவா இருக்கும்போது அப்பா என்ன செய்வாங்க, ஒரு குளத்துல உள்ள இறக்குவாங்க. எங்கெல்லாம் பார்க்கலதான் அந்த இப்ப போனா கூட அந்த சின்ன வயசுல நடந்தது அந்த ஞாபகம் எல்லாம் எதுவுமே இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா கூட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லுவேன், எங்க நாங்க சின்ன வயசுல இங்கதான் வருவோம், எங்க அப்பா இந்த குளத்துலதான் என்ன முக்கி எடுப்பாங்க, எனக்கு பயமா இருக்கும், அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன்.
0: திடீர்னு ஒரு நாள் முழுக்க வீட்டுல எந்த வேலையும் இல்லாம, வீட்டுல அதாவது நீங்க செய்யற வேலையும் இல்லாம ஒரு ஃபுல் ஃப்ரீயா ஒரு நாள் கிடைச்சா அந்த நாளை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க?
1: அக்கறி இந்த முக்காசு நாள் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா தான் செய்வாங்க, எப்பனாலதான் ஒரு சில வேலை செய்வேன். அதனால எப்பயுமே நாம அதுவே என்ஜாய் பண்றதுனால தனியா சொல்றது ஒண்ணும் கிடையாது, எப்பயுமே இப்படிதான். சந்தோஷமா இருக்கு, நாங்க ஒரு எஃப்எம்ல பேசுறோம், நம்ம வாய்ஸ் எல்லாரும் காலையில கேக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆட்சியும் இந்த முதல் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுதாகர் நகர்ல வந்து இங்க பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஏரியா வந்து அப்படி சுத்தி நான் ரோமிங் போயிட்டு இருக்கேன். அடுத்து வந்து எந்த ஏரியாவுக்கு போக போறோம், யாருக்கிட்ட நம்ம பேச போறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: விகிதம் ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை தொடரப்போகுது. அதாவது 8:31 22 நொடிகள் ஆகுது. இன்னைக்கே நம்ம புதுவை நிகழ்ச்சி பூமியான்பேட், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பூமியான்பேட்ல இருக்கக்கூடிய திலகர் நகர்ல இருந்து முன்னாடி பேசினாங்க இல்லையா, சோ இப்ப எந்த நகர்ல இருக்காங்க அப்படிங்கறத சீனுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: காலையில தூக்கம் கலைஞ்சி காஃபி குடிச்சாலும் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா, கவலை விடுங்க. பாடல்களா உங்க காலை பொழுத வேற லெவல்ல வைபாக்கிட்டு உங்க ஆல் டைம் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரியோட ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு சுவாரஸ்யம் முடிஞ்சிருச்சு. அந்த அசல் சுவாரஸ்யம் மக்களோட கலகலப்பான பேச்சையும் நேரடியா பார்த்து கேட்டு அள்ளி தர்ற இந்த ஷோ தான் நம்ம புதுவை. அதாவது ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்து புதுவையோட விவிஆ மக்களோட இனத்தைய ஏன் மைக்ல பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன், நான் உங்க அன்புக்குரிய ஆப்ஜெக்ட். அடுத்ததா நம்ம புதுவை அவுட்டோர் வண்டி வந்து இப்ப பிரேக் போட்டு நின்றுட்டு இருக்கீங்களா. அமைதிக்கும் பசுமைக்கும் பேர் போன ராகவேந்திரா நகர் முதல் தெரு. அழகான வீடுகள், காலையிலே வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டு செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிற அன்பு இல்லத்தரசிகம், சுறுசுறுப்பா ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புற மக்கள் ராகவேந்திரா நகர் முதல் தெரு இப்ப செம்ம பாசிட்டிவ் வைபோட கலகலப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த ராகவேந்திர நகர் முதல் தெரு மக்கள் மனசுல, அதாவது இந்த செக்மெண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும், அவங்க காலை நேர வைப் எப்படி இருக்கும், நேரடியா இப்ப நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில இப்ப பேசுறதுக்காக நம்முடைய ஒரு பெண்மணி ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹாய்,
4: ஹாய்,
3: வணக்கம்.
4: வணக்கம்,
3: உங்க பேர்
4: பிரியா.
3: பிரியா, பிரியா என்ன பண்ணிட்டு
4: இருக்கீங்க? அது வந்து ரொம்ப காமா இருக்கும், நோ டிராபிக், எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும், ரோடெல்லாம் வந்து வீடெல்லாம் வந்து ரொம்ப கிரீனா இருக்கும், ஃபுல்லா கார்டன் இருக்கும்.
3: உங்களுக்கு பாண்டிச்சேரியில எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். மனசுல விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கோம், அப்புறம் இந்த மெரினா பீச் போயிருக்கோம், ஆஸ்ரம் போயிருக்கோம்.
3: சரி, ஓகே. எதனால ரொம்ப பிடிக்குது?
4: நம்ம வந்து ஈவினிங் டைம்ஸ்ல போகும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் பார்க்கலாம், வாக்கிங் போறவங்க, சில்ட்ரன், எல்லாரையும் பார்க்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், மார்னிங் வாக்கிங்.
3: காலையில எழுந்தவொன்னு
4: இல்ல, சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதும் யோசிக்கிறதுதான் டஃபா இருக்கும்.
3: மீன் எடுக்கிறது
4: முன்னாடி நாளே நாங்க அதை என்னன்னு யோசிச்சு நாங்க
3: சரி ஓகே மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்ச உடனே சூடா ஒரு கப் காஃபி குடிக்கும் பிடிக்குமா, இப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் எல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும்?
4: இல்ல, காலையில எப்பவும் கிட்ஸ் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பும் போது ஒரு பிரேக் தேவைப்படும். அவங்களெல்லாம் அனுப்பின பிறகு

0: ஒரு கப் ஆஃப் காஃபி கூட இருக்கிறதா ஒரு ஃபீல்.
1: சரி, காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் ரெஸ்ட் எடுத்து போடுங்க, பசங்களை ஸ்கூலுக்கு கிடைச்சு அனுப்புற அந்த மார்னிங் ரெஸ்ட் எடுத்து போடுங்க. இன்னும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் இல்லைங்களா?
0: ஆமா, அவங்க எழுப்பி இந்த டிராபிக்ல வந்து அவங்க கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு ரீச் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஏர்லியா எழுப்பி கலப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து கொஞ்சம் டஃப் தான். கொஞ்சம் காலையில ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். புதுசா இருக்குது, நாங்க எஸ்எம்ல பேசுறது.
1: இன்னைக்கு இப்ப இந்த செக்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நான் புதுச்சேரி ராகவேந்திரா நகர் முதல் தெருவில் இருந்து பேசிட்டு இங்க இருக்கிற அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா பசுமையா இருக்கு. அதுவும் நேற்று பேஞ்ச அந்த மழைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிளைமேட்டே செம்ம சின்ன வைப்ரேஷனா இருக்கு. இந்த கிளைமேட்டை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், கூடவே இங்க இருக்கிற மக்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தொடர்ந்து இங்க இருந்து தான் பேச போறோம். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம். கரெக்டா 8:42 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய பூமியான்பேட் இந்த இடத்துல இருந்து திலகர் நகர்ல இருந்து முன்னாடி பேசினாங்க இல்லையா. சோ இப்போ ராகவேந்திரா நகர் வந்திருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். சினு,
4: புதுச்சேரியில இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையும் லைவா கேட்ச் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா நகர், அதாவது ஆரம்பத்துல சுதாகர் நகர்ல ஆரம்பிச்சு இப்ப ராகவேந்திரா நகர்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த காலை நேரம் எனக்கு வந்து இங்க செம பாசிட்டிவா போயிட்டு இருந்தாலும் ரொம்ப அமைதியான ஒரு இடமாவும் இந்த இடம் இருந்துட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்கேன், நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம் சார். வணக்கம். இங்க பேசுறேன் எப்படி பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, சரி சொல்லுங்க. நீங்க வந்து நேற்று வந்து நீங்க பாண்டிச்சேரிங்களா இல்ல வெளியே இருந்தா
5: சார்? சார் நெய்வேலி எங்கள் சைட்ல ஒர்க்
4: பண்ணலாம்.
5: போறவங்களுக்கு வண்டி மூலியமா உள்ள போவாங்க, ஓபன் காஸ்ட் மைண்ட் அதுல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான மிஷினுடைய பிரேக் டவுன்ஸ், இப்ப கேண்டீன், வாட்டர், ஃபயர் போக்குவரத்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம குயிக்கா உடனே கம்யூனிகேட் பண்றதுக்கு மழை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த வசதி ஒர்க் தான்
4: ஒரு
5: நெய்வேலியில
4: இருந்த அந்த ஒரு ஃபீலுக்கும் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிற இந்த ஒரு ஃபீலும் எப்படி இருக்கும்?
5: அங்க வந்து மெயினா போக்குவரத்து ஃப்ரீயா இருக்கும், சாலைகள் பிரிச்சு வச்சிருப்பாங்க, வட்டம் வட்டமா இருக்கும். இங்க ஊர் ஊரா பிரிச்சு
4: இருக்கிறேன்.
5: பெட்டை, ரெட்டியார் பாளையம், கம்பன் நகர் பிரிச்சு வச்ச மாதிரி பிளாக் 1, 2, 3 அது மாதிரி இருக்கும்.
4: இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்சரும் தமிழ் கல்ச்சரும் இணைஞ்ச ஒரு விஷயமா இங்க பாண்டிச்சேரியில வந்து இருக்கு. நம்ம வந்து
5: வந்து 1 இயர் ஆகும். 1 இயர்

0: சொல்லுங்க. இந்த ஒன் இயர்ல வந்து நீங்க பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டிச்சேரி பார்க்க வேண்டிய இடங்கள்ல இருக்கு நிறைய இருக்கு. அது போது நெய்வேலி பொறுத்து இண்டஸ்ட்ரி ஏரியா, இது வந்து விசிட்டிங் ஏரியாவா இருக்கு. நம்ம பார்க்கு, பீச்சு, கோயில் நிறைய இருக்கு. அது இருக்க சாப்பாடு உணவகங்கள் நிறைய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில இருக்கணும். போக்குவரத்துக்கு மருத்துவ வசதிகள் தேவைப்படும். அதுக்காக இந்த ஏரியா கிடைக்கும். வயசானவங்க இல்லையா நாங்க?
1: ஓகே ஓகே. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து நீங்க அந்த நெய்வேலியில இருக்கிறப்ப ஓ இந்த இடம்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரியான உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்திருக்காங்க. எந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்க அப்ப இருக்கிறப்ப உங்களுக்கு பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கு?
0: பீச் தான் மெயினா இருக்கு எல்லாத்துக்குமே.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா, நீங்க அடிக்கடி
0: அரவிந்த் ஆசிரமம் சொல்றாங்க, அது மாதிரி பஞ்சவடி கோயில் சொல்றாங்க, இதையெல்லாம் வந்து நான் நெய்வேலியில இல்ல, நெய்வேலியில நடராஜர் கோயில் பெரிய கோயில் ஒண்ணு, அது போல இங்க பஞ்சவடி கோயில் பீச் இதெல்லாம் போக வரும். மாலை பொழுது போக்குவரத்துக்கே வசதியா இருக்கு.
1: நீ வந்து நெய்வேலியிலிருந்து இங்க பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே முதல்ல போயிட்டு இந்த ஏரியா போய் சுத்தி பார்த்தேன் பாண்டிச்சேரியில, நம்ம இடத்து சுத்தி பார்த்தோம் ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஏரியா போய் சுத்தி பார்த்தீங்க?
0: வழக்கமா சொல்றதுதான் பீச் தான்.
1: பீச் எல்லாரையும் சாமிச்சிருந்தா பீச் கவர்ந்து எந்த பீச் போனீங்க?
0: அங்க அமைதியான இருந்தது, இங்க வெளியில போகணும் வரப்பட வரப்பிருக்கு. இப்ப நான் குடியிருக்க ஏரியா மிகவும் அமைதியான இடம்,
1: அமைதியான ஏரியா,
0: போக்குவரத்து கம்மியா இருக்கும், அது சரியா இருக்கு.
1: அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க இங்க ரெகுலரா இருக்கிறதுனா
0: இல்ல இங்கே பாண்டியில தொடர்ந்து
1: இருக்கிறது
0: அந்த நெய்வேலி வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துட்டோம், இந்த வாழ்க்கையை நம்ம செஞ்சு பார்க்கலாம்.
1: நம்ம எப்பவும் ரெயின்போல பேசிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு
0: பேச வேண்டியது தொழில் எங்களுக்கு பேசி பார்த்தா இது லைப்ரரியில இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம்
1: வணக்கம். இன்னைக்கு ராகவேந்திரா நகர், அதாவது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பூமியன்பட்டியில இருக்கிற சுதாகர் நகர்ல வந்து ஆரம்பிச்சேன், அப்படியே ஆரம்பிச்சு இதே வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா நகர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்பவே ஒரு பரபரப்பான, என்னதான் இதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனாலும் ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்க இடத்துல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம புதுவை லைஃப் ஸ்டைல பூமியன்பட்டி சுதாகர் நகர்ல தொடங்கி அப்படியே நகர்ந்து வந்து நம்ம ராகவேந்திர நகர் நிகழ்ச்சி வரைக்கும் இன்னும் இங்கு இருக்கிற நம்ம அன்பு நேயர்கள், உழைக்கும் சாம்பியன்கள் மற்றும் இல்லத்தரசுடன் பேசின இந்த நேரம் சுமார் வேற லெவல் லைவ்ல பறந்துருக்கு. ஒரு பக்கம் சுதாகர் நகரோட அந்த சுறுசுறுப்பான காலை நேர ரசிகர்கள், இன்னைக்கு பக்கம் ராகவேந்திர நகர் நிகழ்ச்சிகளோட பசுமையான அமைதியும் மக்களின் கள்ளங்கப்புறம் இல்லாத பாசனமும் இன்னைக்கும் நம்ம புதுச்சேரியோட அசல் எனர்ஜியா ஏன் மைக்ல பிடிச்சி திருப்தியோட இங்கிருந்து நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆபீஸ் வீட்டு வேலை அவசரத்துக்கு நடுவுலையும் நம்ம மைக் மாதிரி வந்து ரொம்ப யதார்த்தமா கலகலப்பா பேசின சுதாகர் நகர் மற்றும் ராகவேந்திர நகர் மக்கள் எல்லோருக்கும் உங்க ஆட்சியினோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் நாளைக்கு காலையில இன்னும் ஒரு அதிரடியான ஏரியால இருந்து புதிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை வந்து நாங்கள் மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆட்சி சீனி. எப்பவும் போல நம்ம புதுச்சேரி ரோடுகள்ல காலையில டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவசரத்துல வண்டியை முந்தாதீங்க, ஹெல்மெட் போட்டும் விவேகத்தோட நிதானமா வண்டியை ஓட்டுங்க. டாடா, பை பை, சி யூ, ஸ்டே டியூன் வித் தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசை மழை தொடரட்டும்.
2: நன்றி சீனு. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஏய், இங்க தாதா கிங்கு.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இமயமலை அடிவாரத்துல ஒரு மடம்,

0: அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டுது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சுது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்தறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கு ஊரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரா அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். தொடர் முயற்சியினாலும் அர்ப்பணிப்பாலும் மட்டுமே

திறமைகள் மெருகேறும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டின் இளைஞர்கள் இத்தகைய நற்பண்புகளை உள்வாங்கி உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், அவரது சிறந்த அனுபவமும் வளர்ச்சி சார்ந்த தலைமையும் புதுச்சேரி மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பாராட்டியுள்ளார். மேலும் அவர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் இந்திய ரயில்வே சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இரும்பு தாது ஏற்றுமதி 22.2%, நிலக்கரி விநியோகம் 11.5% அதிகரித்துள்ளன. அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் 20% உயர்த்தப்பட்டதால் ரயில்வே துறைக்கு 1,100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கணுவாப்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மணவெளி ஒரு பகுதி, ஒத்தியம்பட்டு கேவி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகாசக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

9:03, 8 நொடிகள் ஆயாச்சு. இது எஃப்எம் பிரெயின் பூ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யாரு எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராதா பிரியா தேனி மாவட்டத்தில இருந்தாங்க, பாடல் கேட்டிருக்காங்க நான் மகா நல்ல இந்த படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை சீக்கிரமா கேளுங்க எஃப்எம் ரெயின்போல வாட்ஸ்அப் மூலமா 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவசுப்பிரமணியன் கோவை மாவட்டம் புதூர்ல இருந்தாங்க, பாடல் கேட்டிருக்காரு வாலி படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல. சோ நேயருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி,
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: December 30th, 1865.

0: நான் ஒன் தௌசண்ட் பே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு
1: நடந்ததுக்கு
0: அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹன்சிகா சென்னை அடையாளம் பட்டில இருந்தாங்க, பாடல் கேட்டிருக்காங்க துப்பாக்கி படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை FM ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 9:23, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம் தான் பாடல் கேட்டிருக்காரு, கருத்தம்மா படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், பொன்னியம்மன் மேட்ல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க, முதல்வன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களை புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுவை கன்வாபெட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை வீமரவெளி ஒரு பகுதி, ஒதியம்பட்டு, கே வி நகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர், மகா சக்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்காக ரெடியா இருக்கு. சோ தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. 10:02 கெட் சிட் கோ நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உளுந்தூர் பேட்டையில இருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன் தாங்க பாடல் கேட்டிருக்காங்க, தேசிங்க ராஜா படத்துல இருந்து. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடலூர் போட்டியிலிருந்து சுரேஷ் தான் பாடல் கேட்டிருக்காரு, தாளம் படத்திலிருந்து.

சக்திவேல் புவனகிரி அழிச்சிக்குடியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு. பார்வை ஒன்றே போதுமே படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கேளுங்க.

இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெரிய ஒரு லிஸ்டே எங்கிட்ட காத்துக்கிட்டு இருக்குங்க. திட்டக்குடி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சநாதன், பட்டாளம் ரமேஷ், குலஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதம், மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருங்கட்டூர் ராஜேந்திரன், நன்னை ஐயப்பன், இவங்க இத்தனை பேருடைய விருப்பமான பாடல் ரம்மி படத்திலிருந்து.

9:57 நிமிஷம் ஆயாச்சு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க, அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது. ஸோ பாடல் வழங்க முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. இன்று மாலை 6:20 இருக்கு உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான ஷோ மனம் விரும்புதே இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். யாரெல்லாம் பாடல் கேட்டு கொடுக்க முடியல அப்படின்னா, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, தேவிகாபுரம் வீரமணி, புதுச்சேரியிலிருந்து செல்வி வைத்தீஸ்வரி, காரைக்காலிருந்து சேப்பு விஜயராகவன், தங்கப்பாண்டி முதலியார்பேட், திருவண்ணாமலை பர்வின், கள்ளக்குறிச்சி அமுதா ராஜசேகர், கார்த்திகா ஜோதிகா, வேல்முருகன் சரவணன், வாரியங்கவல் கதிரவன், லூயிஸ் செல்வராஜ் கோவை, கடலூர்லிருந்து சோனாட்சி சிவகுமார், இவங்க அத்தனை பேருக்காகவுமே ஒரு பாடல்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கங்களை பெற்ற நாடுகளில் இந்தியா 4வது இடத்தை பிடித்திருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த பாதுகாப்பு அமைச்சகத்தின் ராணுவ மற்றும் சிவில் பிரிவுகளுக்கு இடையே அதிக அளவிலான ஒருங்கிணைப்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 85வது ஆயுதப்படை தலைமையக சிவில் சர்வீஸ் தின விழாவில் உரையாற்றிய அவர்

அடுத்தடுத்து வரும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை திறம்பட எதிர்கொள்ள இந்த ஒருங்கிணைப்பு உதவும் என்று தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு மற்றும் சொத்து மீட்பு தொடர்பான நிபுணர்கள் நெட்வொர்க்கின் இரண்டாவது கூட்டம் இன்று தொடங்குகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவின் வாராந்திர ஆலோசனை கூட்டம் இன்று காலை புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டு இருப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவெல் லகூட்டின் ஸ்பெயினின் அலிஜாண்ட்ரோ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03, 8:00. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், விடுகதை இருக்குமா, புதிர் கேள்வி இருக்குமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இருக்குமா, இல்லை புது அறிவு கேள்வி இருக்குமா, அப்படின்ட்டு பல ஆங்கிளில் நீங்கள்லாம் யோசனையோடு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பற்றின கேள்விகள், அதாவது விடுகதைன்னு சொல்லலாம், கேள்விகள்னு சொல்லலாம். ஓகேவா? கேள்வி எதுவாக இருந்தாலும் ஆன்சர் சொல்ல நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விகள் காத்துட்டு இருக்கு. ஆனா வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி அப்படிங்கறதுனால நான் ஸ்பாட்லயே வந்து கேள்விகளை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனையா இருப்பீங்க இல்லையா? சோ அதுக்காக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் இப்ப சொல்றேன், என்ன அப்படிங்கறத யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த ஸ்பாட்ல தான் கேட்பேன், ஏன்னா அவ்வளவு ஈஸியான கேள்வி, டக்கு டக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கான முதல் கேள்வி என்ன தெரியுமா? உயிர் இல்லை, இதுக்கு வந்து உயிர் கிடையாது, ஆனா உடம்பு ஃபுல்லா நரம்பு இருக்கும், அது என்ன? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. உயிர் கிடையாது இதுக்கு, ஆனா இது உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நரம்பு இருக்கும், அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், எஃப்எம் ரெயின்போக்கு தொடர்ந்து கேளுங்க. அது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடலுங்களுக்காக வேட்டைக்காரன் படத்துல இருந்து.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:09:06 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான சில கேள்விகள், அதாவது விடுகதை மாதிரியான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படிங்கறதே நான் சொல்லிட்டேன். உயிர் இல்லை இதற்கு, ஆனால் உடம்பெல்லாம் நரம்பு இருக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தா இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஆன்சர் கண்டுபிடிச்ச அந்த புத்துணர்ச்சி உங்களுடைய பேச்சிலையும் உங்க முகத்திலையும், முகத்துல எனக்கு தெரியல உங்களுடைய வாய்ஸ்ல தெரியுது. ஓகே, என்ன ஆன்சர்?
1: பாய் மேம்.
0: பாய், கரெக்டா?
1: நீங்க தான் மேம் சொல்லணும் கரெக்டா தப்பு.
0: ஓகே, ஒரு ஈஸியான கேள்வி, க்ளூவோட கொடுத்த மாதிரியான ஒரு கேள்வி, அது எப்படி நீங்க தப்பா சொல்லுவீங்க? ஓகே, ஒரு கேள்வி சொன்னா ஒரு கேள்வி இலவசம், ஓகேவா? அடுத்த கேள்வி கேட்கலாமா? இதுதான் உங்களுக்கான ஸ்பாட் கேள்வி. ஓகே, எவ்வளவு முயற்சி செய்தாலும் கையில் பிடிக்க முடியாது. காற்று, காற்றையும் பிடிக்க முடியாது, ஆனா காற்று வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில போனாதான் வரும், ஓகேவா? நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பொருள் நான் சொன்னேன், எவ்வளவு முயற்சி செய்தாலும் கையில் பிடிக்க முடியாது, அது என்ன? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தண்ணீர், கரெக்டா? ஓகே, சூப்பர். தண்ணீர் அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தேப்பம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:16.

0: 32 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோல உங்களுக்காக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான சில கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், ரெடியா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இது பாக்குறதுக்கு வட்டமா இருக்கும், ஓகேவா? நிலவு மாதிரி வட்டமா இருக்கும், ஆனா அதுல வந்து எழுதி இருக்கும், வரைஞ்சிருக்கும், அது என்ன? நம்ம வீட்லயும் இதை வச்சிருப்போம், வெளியில போகும்போதும் இத கண்டிப்பா வச்சிருப்போம். நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கும். என்ன அது? வாட்சு. சரி, வாட்சும் சொல்லலாம். ஓகே, இன்னொன்னு இருக்கு.
1: சொல்லுங்க மேடம்.
0: நமக்கு ரொம்பவே முக்கியம், கண்டுபிடிங்க. பஸ்ல அதிகமா தேவைப்படும். அது கரெக்டா சொல்லணும்
1: என்னன்னு.
0: டிக்கெட்டு, பணம் தேவைப்படும். முக்கியமா ஒண்ணு தேவைப்படும். வட்டமா இருக்கும், அதுல வரைஞ்சிருக்கும், எழுதி இருக்கும், நமக்கு ரொம்பவே தேவையானது. பஸ்ல போகும்போது ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலயும் முக்கியம், பட் பஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம அடிக்கடி கேக்குற வார்த்தை அது, பஸ்ல. உங்களுக்கான அடுத்த கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஷோல கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:23:53 ஆகுது. இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சம்மந்தமான சில கேள்விகளை கேட்டுட்ருக்கேன். இப்போது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன்.
2: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
2: ஓகே, ஆன்சர் சொல்ல ரெடியா நீங்க?
3: ரெடிதான்.
2: கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: ஓகே, மண்ணா இருந்து, ஓகேவா, மண்ணா இருந்து பம்பரத்தில் சுழன்று நெருப்பினில் வெந்து எல்லோர் வீட்டிலும் இருக்கும், அது என்ன? ஈஸி ஈஸி, ரொம்ப ஈஸி.
3: சாதமா?
2: என்னது?
3: சாப்பாடு. சாப்பாடு சாதமா?
2: சாப்பாடு நான் பொருள்னு சொல்லிருக்கேன்.
3: பொருள், பொருள்ங்களா?
2: ஃபர்ஸ்ட் மண்ணா இருக்கும், அப்புறம் பம்பரத்துல சுழலும், அப்புறம் நெருப்புல வெந்து, அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டிலும் இருக்கும். எல்லோர் வீட்டுக்கும் அதை வாங்கிட்டு வருவோம். அச்சோ, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நினைச்சேன் நானு. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. சோளம் இல்ல, சோளம் கிடையாது. மண்ணா இருக்கும், முதல்ல மண்ணா இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து பம்பரத்துல வச்சு சுழற்றுவாங்க, அதுக்கப்புறம் நெருப்புல வந்து அதை வேக வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாரும் போயிட்டு வாங்கிட்டு வருவோம். கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் கிட்ட கேட்கலாமா? ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
2: ஜெயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சுவருக்கு அப்பாலும் பார்க்க உதவும் கண்டுபிடிப்பு இது, அது என்ன?
4: சுவருக்கும் அப்பாலும்
2: பார்க்க உதவும் ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இது ஒண்ணு இருக்கும். வெயில் டைம்ல, வெயில் டைம்ல ரொம்பவே யூஸ் ஆகும். அப்பாலும் பார்க்க உதவும், அத வந்து இப்ப நான் குளோ கொடுத்தா நீங்க கரெக்டா கண்டு

நம்ம வெயில் டைம்ல நமக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து காத்து வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அது. சுவருக்கு அப்பாலும் பார்க்க உதவும் கண்டுபிடிப்பு. அச்சோ ஜன்னல் ஓபன். ஓகே சாரி, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஜன்னல் அப்படிங்கறது கரெக்டான பதில். ஓகே ஜெயா, கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகம். க்வெஸ்சன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆன்சரை நானே சொல்லிட்டேன். ஓகே, நீங்க இந்த ஷோல கலந்துக்கிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:32 ஆகுது. இன்னைக்கு வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டு இருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும், அதாவது ஆன்சர் சொல்ல காத்திருக்கும் நேரையாரு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: பரசுராமன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: ஓகே, ஆன்சர் சொல்ல அப்படியே ஓடோடி வந்திருக்கீங்க. நகர்ந்தபடியே இரவும் பகலும் சொல்லும். இருந்த இடத்துல இருந்தபடியே நகர்ந்தபடியே வந்து நமக்கு இரவும் பகலும் சொல்லும். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இது இருக்கும். ஆமா, வீட்டுல இருக்கும், கடைகள்ல இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் சொல்லும். ரொம்ப ஈஸி. நம்ம சில நேரங்கள்ல வந்து நம்ம கைகள்லயும் இருக்கும். கடிகாரம் அப்படிங்கறது கரெக்டான பதில்.
1: கடிகாரம்.
0: இன்னொன்னு கேக்கலாமா?
1: கேளுங்க.
0: இதுவும் ஒரு பேப்பர் தான், ஓகேவா? ஆனா மதிப்புடன் இருக்கும்.
1: மதிப்புடன் இருக்கும்.
0: ஆமா.
1: பத்திரம்.
0: பத்திரமா?
1: மதிப்பா இருக்கும்.
0: ஓ, நீங்க அப்படி போறீங்க, வேற பக்கம் வாங்க. இதுவும் ஒரு பேப்பர் தான், ஆனா மதிப்போடு இருக்கும்.
1: மதிப்போடு இருக்கும்.
0: ஓகே, அடுத்த நேர்க்கிட்ட கேக்கலாமா?
1: கேக்கலாமா?
0: ஓகே சார், சூப்பர் சார், நன்றி சார், நன்றி கால் பண்ணது.
1: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கடலூர்ல இருந்து எல்லா பேசுறேன்.
0: நல்லா மேம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஓகே, கேள்வி கேக்கலாமா? இது ஒரு பேப்பர் தான், இதுவும் ஒரு பேப்பர் தான், பேப்பர் மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா வந்து மதிப்போட இருக்கும். அது
2: என்ன?
0: பணம். பணம் அப்படிங்கறது கரெக்டான பதில். சூப்பர் வெனிலா மேம், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: இன்னொன்னு
0: கேளுங்க. ஏன் என்ன விடுறீங்க அதுக்குள்ள அப்படிங்கறாங்க. சரி ஓகே, அடித்தாலும் உதைத்தாலும் அழாது, அது
2: என்ன?
0: தண்ணீர். இல்ல,
2: வராதா?
0: அடித்தாலும் உதைத்தாலும் நம்ம உதைத்தோம் அப்படின்னா நம்ம கால்ல குத்தி கிழிச்சிடும். அது
2: இதுவா? அந்த உரலி உரலி உரலா மேம், இப்படி இடிக்கிறோமே.
0: இல்ல,
2: அதுவும் இல்லையா? அப்புறம் போயிட்டு
0: அச்சோ அச்சோ, என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் வீட்டுல வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைகள் எல்லாம் இருந்தா இருக்கும். தெரியல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நேர்க்கிட்ட கேக்கலாமா? ஓகே, நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சண்முகசுந்தரம் சார், ஆன்சர் தெரியுமா? அடித்தாலும் உதைத்தாலும் அழாது. என்னது?
3: பந்து.
0: பந்து. பந்து அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். சூப்பர், நன்றி சார் கால் பண்ணதுக்கு.

0: நன்றி நன்றி.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 2271760 அண்ட் 2752230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:43, 12 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான சில கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. சோ இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வணக்கம். ஆனந்தி பேசுறேன் மேடம்.
1: ஆனந்தி மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க மேடம்.
1: ஆன்சர் கண்டுபிடிக்க ரெடியா?
2: ரெடியா இருக்கேன்.
1: நானும் நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நாக்கு இல்லை இதற்கு ஆனால் நல்லது சொல்லும், அது என்ன? ஆமா, நல்லது நல்லது சொல்லும். ஆமா,
2: குக்கரா?
1: குக்கர் குக்கர் கிடையாது. இது வந்து படிப்பு சம்பந்தமான ஒண்ணு. இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? கண்ணீர் விட்டு வெளிச்சம் தரும்.
2: கண்ணீர் வெங்காயம்
1: இல்ல, வெளிச்சம் தராது. இல்ல வெங்காயம், கண்ணீர் விட்டு வெளிச்சம் தரும். இது
2: மெழுகுவர்த்தி.
1: ஓகே சூப்பர். இது வந்து சார் தப்பா சொல்லிட்டாங்கன்னு
2: நினைக்கிறேன்ல.
1: அதாவது உங்களை சுத்தி வந்து குடும்பமே உட்கார்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அப்படிதானே? சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி, பாராட்டுக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மேடம், நன்றி.
1: பாருங்க, நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதை வந்து ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண ரெடியா வந்து கால் பண்ணி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த ஷோல நீங்க கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:50 28 ஆகுது. இன்னைக்கு நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் சம்பந்தமான கேள்விகளை தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சி பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, ஆன்சர் க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: கேளுங்களேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பேப்பர் கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, ஆனா கணக்குல வந்து புலி, அது
1: என்ன?
0: வாய்ப்பாடு தெரியாது, நீங்க சொல்ல போற ஆன்சர். க்ளூ, கணக்கு ஈஸியா போடலாம்.
1: என்ன
0: சார்?
1: வாய்ப்பாடும்

0: தெரியாது, ஆனா கணக்கில் புலி. அது
1: என்ன?
0: கால்குலேட்டர். ஓகே சூப்பர் சார், கால்குலேட்டர் அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: இன்னொன்னு
0: கேக்கணும், வர்ற எல்லாரும் வந்து ஒரு க்வெஸ்சன் போதாது, இன்னொன்னு கேளுங்க, இன்னொன்னு கேளுங்க அப்படிங்கறீங்க. சரி ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு தட்டில் 1000 ஓட்டைகள் இருக்கும், அது என்ன?
1: ஒரு தட்டில் 1000 ஓட்டை.
0: ஆமா, அந்த தட்டில் வந்து 1000 ஓட்டை, நிறைய ஓட்டைகள் இருக்கும், அது என்ன? நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோம். என்னது?
1: எங்க
0: எல்லாரையுமே சல்லடை போட்டு தேடுறீங்களா? சல்லடை. ஓகே சார், சல்லடை அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு, பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ மேம், நன்றி.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:57 25 நொடிகள் ஆகியாச்சு. டைமை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், அவரது சிறந்த அனுபவமும் வளர்ச்சி சார்ந்த தலைமையும் புதுச்சேரி மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பாராட்டியுள்ளார். மேலும் அவர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக மாணவர் போராட்டங்களின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற அல்லது முடித்து வைக்க மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமே வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் இன்று தொடங்கும் கொரியா மாஸ்டர்ஸ் 2026 பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தாய்பே ஓபன் சாம்பியன் தன்வி சர்மாவும், ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீ

ஸ்ரீகாந்தும் இந்திய அணியை வழிநடத்துகின்றனர். வரும் 9 தேதி வரை நடைபெறும் இப்போட்டி உலக தரவரிசை புள்ளிகளை உயர்த்த இந்திய வீரர்களுக்கு முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதமாக்கும் என் இசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 11:03. இதம் தரும் என் இசை கானங்களின் வரிசையில் முதல் பாடல் கேட்கலாம். இயற்கை படத்திற்காக திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் குரல்களில் பாடல்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹாரினி குரல்களில் பாடல், ராமன் தேடிய சிதை படத்திற்காக.

0: இதயத்திற்கு இதம் தரும் இசை கானங்களின் தொகுப்பு இது. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிச்சரண் மற்றும் மதுஸ்ரீ குரல்களில் பாடல் உன்னாலே உன்னாலே படத்திற்காக பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நாணயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்வேதா மோகன் குரலில் பாடல், அஞ்சாதே படத்திற்காக.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கங்கை அமரன் வரிகளுக்கு அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா பாடிய பாடல், கோவா படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நாம் முத்துக்குமார் வரிகளுக்கு தரன் இசையமைத்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்ருதி குரல்களில் பாடல் பாரிஜாதம் படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 11:43:50. ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைத்து பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல். உள்ளம் கேட்குமே படத்திற்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள், எலிகள் மற்றும் செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை, வீட்டுத் தோட்டம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் கருப்பையா அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: 11:56, 8 நொடிகள் ஆயாச்சு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளே பண்ண சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும். சோ நிறைவா ஒரு பாடல் கொடுத்து இன்றைய மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். தீபாவளி படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மதுஸ்ரீ குரல்களில் பாடல். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர் அண்ட் பை பை.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் இந்திய ரயில்வே சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இரும்பு தாது ஏற்றுமதி 22.2%, நிலக்கரி விநியோகம் 11.5% அதிகரித்துள்ளன. அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் 20% உயர்த்தப்பட்டதால் ரயில்வே துறைக்கு 1,100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. அவசர மருத்துவ சிகிச்சைக்காக இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்திய மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வரைவு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. நெரிசல் மிகுந்த பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு விரைவாக மருத்துவ உதவி சென்று சேர இந்த இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கு புத்தக சாட்சிய மசோதா 2026 இன்று மக்களவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நவீன டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளுக்கு ஏற்ப சான்றளிப்பு தொடர்பான விதிகளை மாற்றியமைக்கும் இந்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்ய உள்ளார். அத்துடன் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா, நிதி ஒதுக்கீடு மசோதா ஆகிய இரு மசோதாக்களையும் அவர் மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி அவரது வீட்டிற்கு நேரடியாக சென்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். துரந்து கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜாம்ஷெத்பூர் டெல்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 5 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்துல நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:11 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச ஆந்தை விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இந்த தினம் கொண்டாடப்படுது. ஆந்தைகளோட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அவற்றை பாதுகாப்பது பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்தைகளோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவத்தை விளக்குறது. ஆந்தைகள் விவசாயிகளுக்கு ரொம்பவே வந்து உதவி செய்து, ஏன்னா வந்து அது பயிர்களை சேதப்படுத்தும், எலிகளை பிடிச்சு சாப்பிடுது. இந்த நாளில் விலங்கியல் பூங்காக்கள் ஆந்தைகள் பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. அண்ட் அதே மாதிரி பறவை சரணாலயங்கள் ஆந்தைகளை அடையாளம் காணும் இரவு நேர பயணங்களை ஏற்பாடு செய்யறாங்க. ஓகே, இன்னும் என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை இதயம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் கரெக்டா 12:16:59 ஆகுது. வரலாற்றில் இன்று கேட்டுட்டு இருக்கீங்க, வரலாற்றில் இன்றைய தினம் 1956 August 4 ஆசியாவின் முதல் அணு உலையான அப்சரா செயல்பட தொடங்கியது. இந்தியாவின் அணுசக்தி தந்தையாக கருதப்பட்டவர் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா 1940களிலேயே அணுசக்தியோட முக்கியத்துவத்தையும் அதோட தொழில்நுட்ப வளர்ச்சியின் தேவைப்பாட்டையும் உணர்ந்திருந்தார். அப்சரா உலையை உருவாக்குவதற்கு பிரிட்டனின் தொழில்நுட்ப உதவி கிடைச்சது. மருத்துவம், விவசாயம், தொழில்துறையில பயன்படும் ரேடியோ ஐசோடோப்ஸ் தயாரிப்புல இந்த உலை முக்கிய பங்காற்றியுச்சு. அப்சரா உலை இந்தியாவுக்கு

மட்டும் இல்லாம ஆசியாவுக்கும் அணுசக்தி துறையில வழிகாட்டிய அமைஞ்சது. தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8 பாடல் உங்களுக்காக ஜோடி படத்துல இருந்து கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 12:22:52 ஆகுது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த இயற்கை அமுதம் தாய்ப்பால் அப்படின்னு தான் சொல்லணும். தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவும் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதத்தை அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் August 1 August 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் உலக அளவில் கடைபிடிக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றால அருவிகளில் பழைய குற்றாலம் ரொம்பவே முக்கியமானது. இந்த அருவிக்கு போகிற பாதை ரொம்பவே கரடுமுரடா அடர்ந்த காடாக இருந்ததுனால மக்கள் அங்கே போகிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அந்த அருவிக்கு போகிற சாலைகள் சீரமைக்கப்பட்டு குளிப்பதற்கான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுச்சு. எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டு 1960 இதே நாளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேருவீதி புதுச்சேரி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

டைம் கரெக்டா 12:36 ஆகியாச்சு. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க தி ஃபம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது இம்முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது,

0: கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதையடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள்

0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரணத் தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 11:00 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: பாவலுக்காக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று எழுந்து நின்று சத்தமிட்டாள் தாய். எல்லாருக்காகவும் தானே அவன் வேலை செய்தான். யார் செய்கிறது? ஒவ்வொருவரும். நீ அப்படியா நினைக்கிறாய்? அது மட்டும் நடக்காத காரியம். சிரித்து கொண்டே அவன் வெளியே நழுவிவிட்டான். அவனது நம்பிக்கையற்ற வார்த்தைகள் அவளது பரிதாப நிலையை மேலும் மோசமாக்கியது. அவனை அவர்கள் அடித்தால், சித்திரவதை செய்தால்? தன் மகனது உடம்பெல்லாம் அடிபட்டு பீந்து போய் ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும் காட்சியை கற்பனை பண்ணித்தான் பார்த்தாள். அதை நினைத்தவுடனே அவளது உள்ளத்தில் ஒரு நடுக்கமும் பயமும் குளிர்ந்தோடி குத்தியது. அவளது கண்கள் குத்தல் எடுத்தன. அன்று முழுவதும் அவள் அடுப்பு மூட்டவில்லை, சாப்பிடவும் இல்லை, தேநீர் கூட அருந்தவில்லை. இருட்டி வெகு நேரம் கழிந்த பிறகுதான் ஒரு துண்டு ரொட்டியை கடித்து தின்றாள். அன்றிரவு அவள் படுக்க சென்றபோது அவளது வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரியான சூன்ய உணர்ச்சியும் தனிமை உணர்ச்சியும் என்றுமே இருந்ததில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். கடந்த சில வருஷங்களாகவே அவள் ஏதோ ஒரு முக்கியமான நன்மை தரும் விஷயத்தையே எப்போதும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகி போய்விட்டாள். அவளை சுற்றிலும் உற்சாகமும் உவகையும் நிறைந்த இளைஞர்களின் கலகலப்பு நிறைந்திருந்தது. அந்த நன்மைக்கெல்லாம், எனினும் ஆபத்தான வாழ்க்கைக்கெல்லாம் தூண்டுகோலாயிருந்த தன் மகனது முகத்தையே அவளுக்கு பார்த்து பார்த்து பழக்கமாயிருந்தது. இன்றோ அவன் போய்விட்டான். அவன் மட்டுமா? எல்லாமே போய்விட்டன. அன்றைய பகலும் அந்த நாள் இரவு மெதுவாக கழிந்தன. இதையும் விட மெதுவாக நகர்ந்தது அடுத்த நாள். யாராவது வருவார்கள் என்று அவள் எதிர்பார்த்தாள். யாருமே வரவில்லை. மாலை வந்தது. கருக்கிருளும் சூழ்ந்தது. குளிர்படிந்த மழை பெருமூச்செறிந்து கொண்டே சுவர்களிலும் சலசலத்து பெய்தது. புகைக்கூண்டு வழியாக ஊத காற்று ஊளையிட்டு அலறிற்று.

தரைக்கடியிலே ஏதோ ஓடுவது போல் இருந்தது. கூரை சரிவிலிருந்து மழைத்துளிகள் சொட்டின. அவை சொட்டி சொட்டி விழும் ஓசையும் கடிகாரத்தின் பெண்டுல ஓசையும் ஒன்றோடு ஒன்றாய் முழங்கி கலந்து ஒலித்தன. அந்த வீடு முழுவதுமே லேசாக தலையசைத்து ஆடுவது போல தோன்றியது. மனத்திலே கவிந்திருந்த சோக உணர்ச்சியால் சுற்றுப்புறத்தில் இருந்து பழகிப்போன பொருள்கள் அனைத்தும் உயிரற்றனவாகவும் அந்நியமாகவும் தோற்றமளித்தன. ஜன்னல் கதவில் யாரோ தட்டுகின்ற ஓசை கேட்டது. ஒரு தடவை, ரெண்டு தடவை அவளுக்கு அந்த மாதிரி ஓசை பழகிப்போனதுதான். எனவே அவள் அதை கேட்டு பயப்படுவதில்லை. ஆனால் அன்று அந்த ஓசையை கேட்டதும் இதயத்தில் இன்ப வேதனை சில்லிட்டு குளிர அவள் துள்ளி எழுந்தாள். தெளிவற்ற நம்பிக்கைகள் அவளை உடனே எழுந்து நிற்க செய்தன. தன் தோள் மீது தன் போர்வையை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கதவை திறந்தாள். சமோயிலவ் உள்ளே வந்தான். அவனைத் தொடர்ந்து இன்னொருவனும் வந்தான். அவன் தன் தொப்பியை நெற்றி வரையிலும் இழுத்து விட்டிருந்தான். கோட்டு காலரை மேல் நோக்கி திருப்பி மடித்து கழுத்தையும் முகத்தையும் மூடியிருந்தான். உங்களை எழுப்பிவிட்டோமா நாங்கள் என்று வணக்கம் கூட சொல்லாமல் கேட்டான் சமோயிலவ். வழக்கத்துக்கு மாறாக அன்று அவனது குரலில் ஆர்வமும் சோகமும் கலந்து துரித்தன. நான் தூங்கவே இல்லை என்று பதில் அளித்துவிட்டு அவர்களது பேச்சையே எதிர்நோக்கி கொண்டிருந்தாள். சமோயிலாவின் கூட்டாளி தனது தொப்பியை அகற்றிவிட்டு கரகரத்து சுவாசித்தான். தனது தடித்த கரத்தை நீட்டினான். வணக்கம் அம்மா, என்னை தெரியவில்லையா என்று ஒரு பழைய நண்பனைப் போல் உரிமையோடு கேட்டான். நீங்களா என்று காரண காரியம் தெரியாது திடீரென எழுந்த உவப்போடு கேட்டாள் பெலகேயா. இகோர் இவானுச்சா, அவனேதான் என்று பதிலளித்துவிட்டு அவன் தேவாலய பாடகர்களின் முடியைப் போல் வளர்ந்திருந்த அவனது நீண்ட மயிர் நிறைந்த தலையை தாழ்த்தி வணங்கினான். அவனது முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அவனது சிறிய சாம்பல் நிற கண்கள் தாயை பரிவுடன் நோக்கின. அவன் ஒரு தேநீர் பாத்திரத்தைப் போல் உருண்டையாகவும் சிறிதாகவும் தடித்த கழுத்தும் குட்டை கைகளும் உடையவனாகவும் இருந்தான். அவனது முகம் பிரகாசித்தது. நெஞ்சுக்குள்ளே ஏதோ கரகரத்து உருமுவது போல் அவன் ஓசை எழுப்ப சுவாசித்தான். நீங்கள் அறைக்குள் போங்கள், நான் உடைமாற்றி கொண்டு வருகிறேன் என்றாள் தாய். நாங்கள் ஒன்று கேட்க வந்திருக்கிறோம் என்று அக்கறையோடு சொல்லிக்கொண்டே புருவங்களுக்கு மேலாக அவளை ஒரு பார்வை பார்த்தான் சமோயிலவ். இகோர் இவானவிச் அடுத்த அறைக்குள் சென்று அங்கிருந்தே பேசத் தொடங்கினான். இன்று காலை நிக்கோலாய் இவானுவிச், அவனை உங்களுக்கு தெரியுமல்லவா, அவன் சிறையிலிருந்து இன்று காலையில் வெளிவந்து விட்டான். அம்மா என்று ஆரம்பித்தான் அவன். அவன் சிறையில் இருந்ததே எனக்கு தெரியாது என்றாள் தாய். 2 மாதமும் 11 நாளும் ஆகிறது. அவன் அங்கே அந்த ஹஹோலை பார்த்தானாம். ஹஹோல் உங்களுக்கு தன் வந்தனத்தை தெரிவிக்க சொன்னானாம். பாவலும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். நீங்கள் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாதென்று சொல்லியிருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை வேறு யார் யார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு சிறையிலே சில காலம் ஓய்வு பெறும் ஆனந்தம் கிட்டும் என்பதையும் அவன் உங்களிடம் சொல்ல சொல்லியிருக்கிறான். நம்முடைய முதலாளிகளின் தயவால் ஆனந்தம் கிட்டுவது நிச்சயமாம். சரி, நான் வந்த விஷயத்தை கவனிக்கிறேன். அம்மா, நேற்று மொத்தம் எத்தனை பேரை கைது செய்தார்கள் தெரியுமா? ஏன், பாவலை தவிர வேறு யாராவது உண்டா என்று கேட்டாள் தாய். அவன் 49வது நபர் என்று அமைதியாய் குறுக்கிட்டு பேசினான் இகோர் இவானவிச். தொழிற்சாலை நிர்வாகம் இன்னும் குறைந்தபட்சம் 1 டஜன் ஆட்களையாவது உள்ளே தள்ளும். இதோ இந்த இளைஞனை கூட. ஆமாம், என்னை கூடத்தான் என்று சோர்ந்து போய் சொன்னான் சமோலவ். பெலகையாவுக்கு என்ன காரணத்தாலும் முன்னைவிட சுலபமாக சுவாசிக்க முடிந்தது. நல்ல வேளை அவன் மட்டும் அங்கு தனியாக தவிக்க மாட்டான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் மின்னிட்டு மறைந்தது. உடை உடுத்தி முடித்தவுடன் அவர்களோடு கலந்து கொண்டாள் அவள். இத்தனை பேரை கொண்டு போனால் அவர்களை அதிக நாள் உள்ளே வைத்திருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்றான் இகோர் இவானவிச். இந்த மாதிரியாக அவர்கள் கெடுபிடி செய்வதை மட்டும் நாம் தகர்த்துவிட்டால் அப்புறம் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டிக் கொண்டு ஓட வேண்டியதுதான். ஆமாம், நாம் மாத்திரம்

0: துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதை நிறுத்திவிட்டால் போலீஸ்காரர்கள் இதுதான் சாக்கு என்று பாவலையும் அவனோடு சிறையில் தவிக்கும் தோழர்களையும் தாக்க முனைவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பதறிப்போய் கேட்டாள் தாய். சின்ன விஷயம்தான் என்று பதிலளித்தான் இகோர் இவானவிச். சமயங்களில் போலீஸ்காரர்கள் கூட தர்க்க ரீதியாக சிந்திக்கிறார்கள். நீங்களே நினைத்து பாருங்களேன். பாவல் இருந்தான். துண்டு பிரசுரங்களும் அறிக்கைகளும் பரவிக்கொண்டிருந்தன. பாவல் இல்லை, துண்டு பிரசுரமும் அறிக்கைகளும் இல்லை. எனவே அவன்தான் அவற்றை பரப்பினான், இல்லையா? அவர்கள் ஒவ்வொருவரையும் கடித்து குதறி தீர்க்க முனைவார்கள். போலீஸ்காரர்கள் ஒருவனை சின்னாபின்னமாக்குவதென்றால் அந்த மனிதன் இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடுவார்கள். அதுதான் அவர்கள் வழக்கம் என்று துக்கம் தோய்ந்த குரலில் சொன்னாள் தாய். அடக்கடவுளே, நாம் இப்போது என்ன செய்வது? அவர்கள் அநேகமாக எல்லோரையுமே பிடித்து விட்டார்கள். அவர்கள் நாசமாய் போக என்று சமையல் அறையிலிருந்து சமோயிலவின் குரல் ஒலித்தது. நாம் நமது வேலையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதான். இது நாம் கை கொண்டுள்ள லட்சியத்துக்காக மட்டுமல்ல, நமது தோழர்களை காப்பாற்றுவதற்கும் கூடத்தான். ஆனால் வேலை செய்வதற்கு தான் ஆள் இல்லை என்று சிறு சிரிப்புடன் கூறினான் இகோர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 இன்று மாநிலங்களவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்த மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக அவையின் நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தின் கிளா ஏரி நாட்டின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வன மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் முதல் ராம்சார் தளமான இந்த நன்னீர் ஏரி கம்லாங் புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ளது. கூட்டணி கட்சிகள் இடையே ஒருங்கிணைப்பையும் உரையாடலையும் வலுப்படுத்த மங்கள் மிலன் போன்ற சந்திப்புகள் மிகவும் முக்கியம் என்று RLD நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சந்தன் சௌகான் தெரிவித்துள்ளார். மேலும் இச்சந்திப்பில் கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தென்கொரியாவில் இன்று தொடங்கும் கொரியா மாஸ்டர்ஸ் 2026 பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் களம் இறங்குகின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தைபே ஓபன் சாம்பியன் தன்வி சர்மாவும் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் இந்திய அணியை வழிநடத்துகின்றனர். வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டி உலக தரவரிசை புள்ளிகளை உயர்த்த இந்திய வீரர்களுக்கு முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவெல் லகூட்டின் ஸ்பெயினின் அலிசாண்ட்ரோ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது காலேஜ் லைஃப் அப்படின்னாலே கெத்து அரட்டை எக்ஸாம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஆனா சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் இணைஞ்சிருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள், வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
2: சோ இந்த காலேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு லைஃப் தான் இல்லையா. பட் என்னதான் வந்து நம்ம ரொம்ப ஃபன் ஃபில்டா அந்த லைஃப் வந்து போனாலுமே சில பிரச்சனைகள்ல நம்ம மாற்றப்போ வந்து அதுக்கு அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருடைய மனசுலயுமே வந்து இருக்கும், குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப இவங்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும். சோ அந்த வகையில வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்ட உரிமைகள் பத்தி சொல்லுங்க.
1: அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து சில கடமைகளும் இருக்கு, சில உரிமைகளும் இருக்கு. அதை வந்து நம்ம அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து அது இப்போதான் வந்து அவங்க அந்த அடலசன்ட் ஏஜ்லேருந்து அடல்ட் ஏஜுக்குள்ளே போகிறவங்க, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து வளர்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நாளைக்கு வந்து அவங்க தான் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்க போகிறவங்க. அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் தெரிஞ்சிருக்கணும். உரிமைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு கடமைகள் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. உரிமைகள் கடமைகள் ரெண்டுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி நான் வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது முதல்ல வந்து சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் பெண் பேதங்கள் இருக்கக்கூடாது. அதோட வந்து சாதி மத அடிப்படையிலான பேதங்கள் இல்லை வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அந்த மாதிரியான பேதங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க சமுதாயத்துக்குள்ள வந்து அவங்க தான் குடிமக்களாக வாழ போறவங்க. அதனால அந்த சமத்துவத்தை வந்து நம்ம பேணினாதான் நம்ம நாட்டினுடைய இன்டெகிரிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த ஒரு அடிப்படை உரிமையை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்களை வந்து எப்பவுமே வந்து ஆணுக்கு வந்து கீழே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரியான நினப்பு வந்து பெண்களுக்கும் இருக்கக்கூடாது, அவங்களை அப்படி நடத்தக்கூடாதுங்கிறது ஆண் மகன்களுக்கும் தெரியணும். அதனால வந்து அந்த அடிப்படை உரிமை வந்து முதல்ல அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் வந்து எல்லாரும் சமமானவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல்ல அவங்களுக்கு வரணும். அப்பதான் ஒரு ஹெல்தியான ஒரு சமுதாயம் வந்து நாளைக்கு வந்து உருவாகும். அது வந்து இப்ப இன்னைக்கு வந்து நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு வந்து நம்ம சமுதாயத்துல மக்களை வரப்போறவங்க. சோ அவங்க வந்து இது இந்த வயசுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சமுதாயத்துக்குள்ள வந்து அவங்க ஒரு தனி மனிதனா வாழும் போது அந்த சொசைட்டி வந்து இன்னமும் பெட்டரா இருக்கும். அடுத்தது வந்து தனி மனித உரிமை, அதாவது சுதந்திரம், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நான் என்ன வந்து யாருமே வந்து தட்டி கேட்க கூடாதுங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் கிடையாது. இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் செய்யறோம்னா கண்டிப்பா சட்டம் அதாவது தட்டி கேட்கும். இப்போ வீட்டில் வந்து சின்ன பிள்ளையா இருக்கவன், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடலசன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னா அடலசன்ஸ் டீனேஜினுடைய முடிவில் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வீட்டில் ஒரு தப்பு பண்ணா அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாங்க. அதே தான் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம், அதாவது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க போய் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. யாருக்கும்

0: எந்த பிரச்சனையும் உண்டாக்காம நம்ம சட்டத்தை மீறாம நீங்க வந்து உங்களை வாழ்க்கைய அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து ரைட் டு ஃப்ரீடம்னு வந்து இங்க சொல்லப்படுது. ரைட் டு ஃப்ரீடம் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னன்னா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. அதாவது இப்போ சோசியல் மீடியா, சோசியல் மீடியா, இன்டர்நெட், அதுல நிறைய இருக்கு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. அதுல வந்து எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்குது. அதே போல வந்து முகம் தெரியாத மனிதர்களுடைய பழக்கமும் உங்களுக்கு நிறைய ஏற்படுது. இப்ப வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் ஃப்ரெண்டுனா என் கூட படிக்கிறவங்க இல்லையா, முகம் பார்த்து நான் அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்து முகத்தை மறைச்சிட்டு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல வந்து அவங்க
1: பிரச்சனையும்
0: இருக்கு. அதோட வந்து பண இழப்புகள் இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்பி

0: நிறைய டெவலப் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை விட அந்த ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து பெருசா நினைக்கிறாங்க. இதனால பண இழப்புகள் கூட ஏற்படுது.
1: அதே போல மெசேஜ் ரிப்ளை வரலனா கூட உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. இத்தனைக்கு அந்த முகத்தை கூட நம்ம பார்க்க மாட்டோம்.
0: மன உளைச்சலங்கற பிரச்சனையும் இருக்கு, அதோட வந்து பண இழப்புகள் இருக்கு. யாருனே தெரியாத ஒருத்தரை நம்பி, முகமே பார்க்காத ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து இழக்கிறது, அது போல
1: வந்து அதை தாண்டி வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றது, அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா போய் முடியுது.
0: தவறான நபர்கள் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக் ஐடியில கூட ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி, பெண் வந்து ஆண் மாதிரியோ, இல்ல யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ வந்து உதவி கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால வந்து அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கறத வந்து நம்ம எதுது நம்மளுடைய ஃப்ரீடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதன்படி வந்து நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து நாளைக்கு இந்த சொசைட்டில லீட் பண்ணணும்.
2: ஓகே, சோ நம்மளோட ஃப்ரீடம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா சொன்னீங்க மேம். சோ இன்னும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: அடுத்தது வந்து ரைட் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது இப்போ வந்து இந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அங்கங்க நம்ம வந்து நியூஸ்ல கேள்விப்படுறோம், இந்த ஊர்ல வந்து இந்த குவாரியில வந்து கொத்தடி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும். அதே போல வந்து சம்பளம் கொடுக்கறதுல ஆண் பெண் பேதங்கள் இருக்கக்கூடாது. இப்ப ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலான சம்பளம் தான் இருக்கணும். அதுக்காக வந்து பெண்களுக்கு வந்து சலுகைகள்லாம் இருக்குன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து சலுகைகள் இருக்கு. இப்ப ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க, அதை தவிர ஆனா இப்ப வந்து பெட்டர்னிட்டி லீவும் இருக்கு. அதாவது பெண் வந்து அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அந்த இதெல்லாம் கடந்து வராங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண் மகனுக்கும் வந்து சம்பளத்தோட பெட்டர்னிட்டி லீவுங்கிறதையும் இப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. முந்தி வந்து அதான் சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு, இப்ப அதையும் பாகுபாடு அதாவது நமக்கு எந்த மதம் பிடித்திருக்கிறதோ, நம்ம இந்தியாவில இருக்கிற மதங்கள் எதுவானாலும் நமக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த மதத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து கட்டாயமா வந்து இன்னொருத்தர் வந்து மதம் மாத்தக்கூடாது. அவங்களா விரும்பி சுய விருப்பத்தோட நான் வந்து ஏத்துக்கிறேன், இந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சுய விருப்பத்தோட அவங்க போய் அந்த மதத்தினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனாக வந்து மத சுதந்திரம் இருக்கு, நீங்க இங்க வாங்க, இந்த மதத்துக்கு வாங்க, அந்த மதத்துக்கு வாங்கிற மாதிரி கம்பல் பண்ணி மாத்துறது, கட்டாயத்தின் பேர்ல வந்து அவங்களை மாத்தக்கூடாது. ஆனா வந்து கண்டிப்பாக சுய விருப்பத்தின் பேர்ல எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு, நான் வந்து இவரை ஃபாலோ பண்றேன்.

0: அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்றதுக்கான உரிமைகள் நமக்கு வந்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து கண்டிப்பாக உலக அரங்கிலேயே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க அப்படி பண்றாங்க, வை டோன்ட் வி ட்ரை இட், நாமளே இதை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனை, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே, இது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து இது பண்றாங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், அதே சமயம் வந்து நமக்கு பிடிச்ச கலாச்சாரம், அதாவது இங்க வந்து இங்கே வந்து வட இந்தியால ஒரு கலாச்சாரம் இருக்கும், தென்னிந்தியால ஒரு கலாச்சாரம் இருக்கும், நமக்கு எந்த கலாச்சாரம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்து பின்பற்றலாம். அதே போல முக்கியமான உரிமை வந்து கல்வி உரிமை. அதாவது கல்வி உரிமைங்கிறது வந்து 14 வயசு வரைக்கும், 5 லிருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கல்வி வேணும். அதோட அதுக்குன்னு தனியா ஒரு ஆக்டும் வச்சிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமைக்காக ஒரு தனியா ஒரு சட்டமே ஏற்றி வச்சிருக்காங்க. அதுல வந்து படிக்கிறது குழந்தைகளோட கடமை, படிக்க வைக்கிறது பெற்றோருடைய கடமை, அதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஸோ இப்படி வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கேட்டகரிக்கு, அதாவது என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அடிப்படை கல்விங்கிறது தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுய சிந்தனையையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கும், சுயமா சிந்திக்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், அதனுடைய அடிப்படை உரிமைகள் கடமைகள் எல்லாமே அதுக்கு வந்து தெரிய வரும். அதனால அந்த 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக கல்வி வந்து வேணுங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாவே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வந்து இப்ப சட்டமா இயற்றி வந்து இப்ப கொஞ்சம் காலங்கள் தான் ஆகுது, ஆனாலும் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த கல்விக்கான முக்கியத்துவம் வந்து வந்துட்டேதான் இருக்கு. எந்த தலைவர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் இந்தியா பூராவுமே பரவலாக இந்த கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இலவசமா கல்வி கொடுக்கறது, இப்ப நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இலவசமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு திட்டம் வந்து மதிய உணவு திட்டம், அப்புறம் சத்துணவு திட்டம் வந்துச்சு, இப்ப அதை வந்து விரிவுபடுத்தி காலை உணவு திட்டம்னு வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து நிறைய மாநிலங்கள்
1: படிக்கிறதுக்கு வந்தா போதும், உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறாங்க.
0: சாப்பிடறதுக்கு வழி இல்லாத குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் அந்த சத்தம் அந்த மதிய உணவுக்காகவாவது வருவாங்க, அப்படி ஆரம்பிச்சாங்க. மதிய உணவுக்காகவாவது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு 6 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து இருக்கட்டும், சாப்பாட்டுக்காகவாவது அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த சமயத்துல ஏதாவது கத்துக்கும் அப்படின்னு அது வந்து ஆரம்பிச்சது. அதை இப்ப விரிவுபடுத்தி எந்த குழந்தையும் பசியோட படிக்க கூடாதுங்கிறதும் இருக்கு, அதுக்காக தான் இந்த திட்டங்களை வந்து விரிவுபடுத்தி இப்ப சாயந்தரத்துல வந்து சில அங்கன்வாடின்னு சொல்லுவோம்ல, ஆரம்ப பள்ளி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சாயந்தரத்துல பால் கொடுக்கறது, குழந்தைங்க வந்து பசியோட படிக்க கூடாது, அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காகவாவது அனுப்பிச்சுடுவாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட இதுக்கு குழந்தை ஒரு வேலையாவது போய் அங்க சாப்பிடட்டுங்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்கன்னு. அதை வந்து அடுத்து வந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தி இப்ப வந்து அது ஒரு பெரிய லெவல்லே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சலுகைகளை எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு குழந்தைங்க வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது தான்.
2: ஓகே, சோ ரைட் டு எஜுகேஷன் பத்தி இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ரைட் டு எஜுகேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: இப்ப வந்து அது உணவு மட்டும் இல்லாம அடுத்து வந்து புத்தகங்கள், அதுதான் வந்து பெற்றோர்களுக்கு வந்து பெரிய சுமையா இருக்கு. புத்தகங்கள், கல்வி கட்டணம், அரசு கல்வி நிறுவனங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க, சோ கட்டணம் இல்லாம படிச்சுக்கலாம். அதோட வந்து புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், இப்ப வந்து நிறைய இடங்கள்ல சைக்கிள், லேப்டாப் வரைக்கும் கொடுக்கறாங்க பெரிய கிளாஸ் படிக்கிற பசங்க.

0: லேப்டாப் வரைக்கும் கூட இலவசமா கொடுக்கறாங்க. சோ இந்த சலுகைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டங்களை ஏற்றி இருக்காங்க. அதுக்கான அடிப்படை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்டாயம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டங்களும் இந்த திட்டங்களும் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து படிக்காத குழந்தை அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு.
1: ஆமா,
0: குறைஞ்சபட்சமா ஒரு 5வது 8வது வரைக்கும் வந்து ஒரு
1: படிக்கிறாங்க.
0: கிராம மலை கிராமங்கள இருக்கிற நடக்கிறது கூட வசதி இல்லாத ஒரு நடைபாதை கூட இல்லாத வசதி இல்லாத குழந்தைங்க கூட அந்த அளவு படிக்கணுங்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாமளும் வந்து அரசாங்கத்துக்கு கோஆபரேட் பண்ணி நாமளும் வந்து படிக்கிறது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு சலுகைகள் தான் கொடுக்கும். படிக்கிறது படிக்க அனுப்புறது வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் தான் பண்ணணும். சோ அதையும் வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அதாவது இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இப்ப இந்த உரிமைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தடுக்கப்படும் போதோ இல்ல வந்து மறுக்கப்படும் போதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தை அணுகி இதுக்கான நிவாரணங்களை பெற முடியும். இதுதான் அதாவது இந்த மத்த சலுகைகளையும் மத்த உரிமைகளையும் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு உரிமையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மத்த உரிமைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மறுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த அதுக்கான நிவாரணத்தை வந்து நீங்க தேடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நம்முடைய உரிமைகள். அது நம்ம இந்தியனா பிறந்ததுக்கான உரிமைகள். இதெல்லாம் நாம வந்து இங்க இந்திய நாட்டுல இருக்கிறோம், இங்கதான் பிறந்திருக்கோம், இந்திய குடிமகன், இதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் இது. நீ வந்து இங்க பிறந்துட்டாலே உனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொடுத்துட்டாங்க. அதே போல இந்த நாட்டுல பிறந்ததுக்காக நீ உன்னுடைய கடமைகளையும் செய்யணும். நாடு நமக்காக செய்யுதுன்னா நாம நாட்டுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து அதுவும் வந்து வகுத்து வச்சிருக்காங்க, நம்முடைய கடமைகள் அப்படின்ட்டு. அந்த கடமைகள்ல வந்து முதல் விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி தேசிய கீதத்தை வந்து மதிக்கிறது. இப்ப வந்து நம்ம பார்ப்போம், அதாவது எங்க இருந்தாலும் வந்து ஒரு தேசிய கொடி ஏற்றும் போது வந்து அது அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் பண்ணுவோம். தேசிய கீதம் இசைக்கும் போது எங்க இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுடுவோம், அசையம் அப்படி நிப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க வந்து பழக்கப்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. இது வந்து நம்ம நாட்டினுடைய அந்த தேசிய கீதத்துக்கும் அந்த கொடிக்கும் நம்ம செலுத்த வேண்டிய மரியாதை. அது இப்ப
1: சின்ன வயசுல
0: சொல்லி சொல்லி அதை வளர்த்ததுனால வந்து நமக்குள்ள தானா வந்துருச்சு. இப்ப நம்ம எங்கேயாவது தேசிய கீதத்தை கேட்டா நம்ம அப்படியே நின்றுடுவோம் அப்படிங்கறது வந்து நமக்கு அது பழக்கப்படுத்திட்டாங்க. அது வந்து நம்முடைய கடமைகள்லயும் ஒண்ணு. அது சும்மா பழக்கம் மட்டும் கிடையாது, அது நம்முடைய கடமையும் கூட. அதோட வந்து நம்ம நாட்டினுடைய இறையாண்மை இன்டெகிரிட்டியை வந்து காப்பாற்றணும். எந்த வகையிலையும் நம்ம நாட்டினுடைய இறையாண்மை வந்து பாதிக்கப்படக்கூடாது. நம்ம நாட்டை வந்து ஒரு புண்படுத்துற மாதிரியோ இழிவுபடுத்துற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசவோ செய்யவோ எந்த ஒரு வகையிலையும் விதத்திலையும் வந்து வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டுக்கான மரியாதையை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்தே தீரணும். அது போல தேச பாதுகாப்பு, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் வரும்போது இல்ல ஒரு அச்சுறுத்தல் வரும்போது கண்டிப்பா அதை வந்து நம்ம நம்மளால என்ன அளவுக்கு நமக்கு என்ன எஃபர்ட்ஸ் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து இப்ப நமக்கு நம்ம கூட வாழ்றவங்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி வர சந்ததியருக்கும் இந்த மண் வந்து சொந்தமா இருக்கணும். அதனால நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சம் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பா நம்ம தடுக்கிறதுக்கு நம்முடைய முழு முயற்சியும் முழு ஒத்துழைப்பையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல வந்து பல கலாச்சாரங்கள் இருக்கு, பல மதங்கள், பல மொழிகள் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல வந்து என்னோடது தான் சிறந்தது, உன்னோடது வந்து சிறந்தது கிடையாதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லாம எல்லாத்தையும் வந்து சமமா மதிக்கணும். இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி சொன்னல, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு வழி. இது வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி வந்து என்னுடைய உரிமையை நான் அனுபவிக்கிறேன், ஓகே. அதே போல இன்னொருத்தர் உரிமையை வந்து நீ தடுக்க கூடாதுங்கிறது வந்து உன்னுடைய கடமை. நீ வந்து உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து எப்படி நீ வந்து பின்பற்றதுக்கு உனக்கு ஒரு மதமோ இல்ல கலாச்சாரமோ மொழியோ பின்பற்றதுக்கு வந்து நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல வந்து இன்னொரு சக மனிதனுக்கும் அந்த உரிமை உண்டு. நாம அனுபவிக்கிறது நம்முடைய உரிமை, அதே போல இன்னொருத்தர் அனுபவிக்கிறத தடுக்காம இருக்கிறது மறுக்காம இருக்கிறது நம்முடைய கடமை.
1: உரிமை கடமை இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படினாலே எந்த பிரச்சனையும் இல்ல.
0: அது நம்முடைய இப்ப சட்டத்திட்டங்களை மதிச்சோம்னா அது நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இப்ப ஒரு ரோட்ல ஒரு நடக்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல யாரோ ஒருத்தர் வந்து சாலை விதி மீறி இருக்காங்க. இப்ப சாலை விதிகள் எதுக்காக வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சாலைகள்ல இருந்து விபத்துகளை தடுக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்துக்காக தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் பண்றதப்பல ரெண்டு பேருமே தானே பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து ஒருத்தர் நேராவே கரெக்டான ஒரு லேன்ல போயிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து தப்பா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவர் அந்த பக்கம் வரவே கூடாது, அவர் எதிர்பக்கமா போக வேண்டியவரு. ஆனா இந்த பக்கமா தவறுதெல்லாம் வந்துட்டாருன்னா இப்ப அவரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது தவறு பண்ணவருக்கு மட்டும் இல்லாம சரியான வழியில போனவருக்கும் கூட வந்து அது வந்து ஒரு விபத்தை
1: ஏற்படுத்தி
0: ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி வந்து நாம நம்முடைய வேலையை செய்யறது இல்லாம அடுத்தவங்க செய்யற வேலையை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்ப வந்து நேரா வர வேண்டியவங்க நேரா தான் வரணும், எதிர்பக்கம் போக வேண்டிய எதிர்பக்கம் தான் போகணும். அதாவது வந்து சரியா நடக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. இப்ப அதே போல இப்ப வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரது வந்து நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இப்ப வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டமோ இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்றதுக்கு யாரோ ஒரு கலவரம் பண்றதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து பிளான் பண்றாங்க, அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க பக்கத்து தெருவில் தான் வந்து கலவரம் பண்ண போறாங்க, என் தெருவில் கலவரம் பண்ண போறதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம விடக்கூடாது. இல்ல அதே தான் விஷயம்,
1: நம்ம நாடு இல்லையா,
0: நம்ம நாடு. அதான் பக்கத்து இதில் தானே கலவரம் நடக்க போகுது, எனக்கு என்ன நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை. அப்போ இதை வந்து நான் வந்து போலீஸ்

0: போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் யார்ட்ட சொல்லணும் அவங்கள சொல்லி அதை தடுக்கிறதுக்கு நான் வந்து பாக்கணும். அது என்னோட முயற்சி. அதுக்காக நீங்க போய் அந்த கலவரக்காரன் கிட்ட போய் நீங்க சண்டை போடுங்க, நீங்க வந்து அவங்க எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க, சினிமால வர ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்களால என்ன முடியும், உங்களால மேக்சிமம் என்ன முடியும், கண்டிப்பா வந்து லீகலா நம்ம போய் ஒரு போலீஸ் கிட்டயோ அதுக்கான தகுந்த அபிஷியல் கிட்டயோ அதை நம்ம சொல்லி, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அவங்க மேல, அவங்களுடைய நடவடிக்கைகள் மேல சந்தேகம் வருது, அதனால நீங்க வந்து இதை கொஞ்சம் விசாரிங்க, வந்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட ஆக்ஷன் எடுக்க போறாங்க.
1: அதுலயும் வந்து நம்ம ஒரு பயமும் தேவையில்லை நமக்கு, ஏன்னா நம்ம அது கொடுக்கக்கூடிய தகவல் யாரு கொடுக்கறாங்களோ அது வந்து ரகசியம்.
0: இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்மளுடைய ரகசியம் எல்லாம் பாதுகாக்க தான் போடும். போலீஸ் வந்து அவங்களா விசாரிக்கிற மாதிரியோ அவங்களுக்கா தெரிஞ்சு வந்த மாதிரியா கூட வருவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. சோ நம்மால முடிஞ்சது.
2: சோ ஒரு சின்ன விஷயம்னாலுமே நம்மளால நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ உரிமைகள், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இசையோடு என்றும் நீங்கள்.

0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடமைகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
2: இப்ப வந்து ஒரு ரோட்ல பேப்பர் போடுறோம்ல, ரோட்ல வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாம் போடுறோம். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு சாக்கடையில போய் அடையுது. இப்ப அதனால வந்து ஒரு மழை வரும்போது அந்த வெள்ளம் வந்து வீடுகளுக்குள்ள பூந்துக்கிறது, இல்ல வந்து ரோட்ல வந்து பாதிக்கப்படுறது, ரொம்ப பள்ளமான இடங்கள் பாதிக்கப்படுறதா இருக்கு. இப்ப குறைஞ்சபட்சமா அதை கூட நம்ம பண்ணோம், ஒரு 10 பேர் சேர்ந்து போடுவோம், அது ஒரு பெரிய குழியில மாதிரி, ஒரு 100 பேர் சேர்ந்து போடுவோம், அது சுத்தமா எவ்வளவு பெரிய சாக்கடையாக. அது கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தாலும் அந்த வடிகால் வசதிகளை வந்து நம்ம அடைக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தமா சுகாதாரமா இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, பட் அந்த உரிமையை போய் நம்ம வந்து கெடுக்கிறோம் நமக்கே தெரியாம. நான் ஒரு சின்ன பேப்பர் தானே போட்டேன், இதுல என்ன ஆயிட போகுது? 10 பேர் நினைச்சாங்க ஒரு சின்ன சாக்கடை அடைக்கும், ஒரு 100 பேர் 1000 பேர் நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய சாக்கடையை அடைச்சிடும். அப்ப வந்து அந்த இடத்துல வசிக்கிற ஒருத்தருடைய சுகாதாரத்துக்கான உரிமை வந்து பாதிக்கப்படுது. நான் வந்து எனக்கு அது தெரியாமலே நான் வந்து செய்யறேன். சோ இப்போ வந்து நான் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது இந்த இடத்துல முக்கியமா தான் வருது. இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து நான் கண்டிப்பா வந்து கீழே ரோட்ல போட மாட்டேன், சாக்கடையில போட மாட்டேன், நான் அதுக்கான குப்பை தொட்டியில தான் போடுவேன்.
3: அது குப்பை தொட்டிகளும் வந்து அந்தந்த தெரு முனையிலயும் வந்து வச்சிருக்காங்க. சோ அதையுமே வந்து நம்ம கரெக்டா
2: யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்.
3: பாருங்க, அந்த டஸ்ட்பின் கிட்ட போவாங்க, ஆனா அந்த குப்பை பாத்தீங்கன்னா அவங்க போடுறது கீழே தான் விழும்,
2: கீழே தான் விழும்.
3: அந்த மாதிரி
2: வந்து இப்போ வசதிகள் வந்து நமக்கு இல்லாத காலத்துல ஓகே, ஆனா இப்ப வந்து இப்ப குப்பை தொட்டிகள் வந்து ஒவ்வொரு தெரு முனைகள்லயும் குப்பை தொட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சானிடரி ஒர்க்கர்ஸ் தினமும் வீடுகள் கிட்ட வராங்க, குப்பை வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க நடந்து கூட போவேணா, குப்பை தொட்டி வரைக்கும் நீங்க போவேணா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வச்சா கூட அவங்க எடுத்துட்டு போயிருவாங்கிற அளவு.
3: நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க இப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு.
2: இப்ப அந்த மக்கள் தொகை அதிகமாக அந்த சுகாதாரத்தெல்லாம் பேணணுங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பா செலவு பண்ணி அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க, சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, அவங்களே செலவு பண்ணி நம்முடைய சுகாதாரத்துக்காக நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் அது வந்து பண்றாங்க. இப்ப வந்து அதே போல அந்த கொசு மருந்து அடிக்க வரவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து தண்ணியெல்லாம் தேங்க விடாதீங்க. இப்ப ஒருத்தரே வந்து எல்லா வீடையும் பார்க்க முடியாது, என் வீட்டை சுத்தி நான் தண்ணி தேங்காம பாத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஏரியால வந்து தண்ணி தேங்காது,
3: கண்டிப்பா
2: நம்ம வீட்டை சுத்தி தண்ணி தேங்காது. இந்த கொசு பிரச்சனையினால இந்த டெங்கு வரது, மலேரியா வரது மாதிரி பிரச்சனைகள் தடுக்கலாம். அந்த மாதிரி நாம நம்முடைய கடமையை, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை வந்து தனியா செஞ்சாலே வந்து நாடு வந்து முன்னேறிடும். இதை வந்து எதுக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ்ல சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், நாளைக்கு தான் அவங்க குடிமக்கள், இன்னைக்கு வந்து அவங்க வந்து குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுடைய கேர்ல இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு வந்து இவங்க குடும்ப தலைவர்களாவோ குடும்ப தலைவர்களாவோ ஆகும்போது இவங்க வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சுகாதாரம் வந்து மேம்படும், நம்முடைய நாடு வந்து இன்னமும் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமாக, நமக்கு ஒரு சுத்தமான இடமாக, ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து நமக்கு அமையும்.
3: அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஈஸியா வந்து அவங்களோட மனசுல நம்ம பதிய வைக்கவும் முடியும் இல்லையா.

0: டைம்ல இருந்தே வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களோட மனசுல ஓட ஆரம்பிச்சுது அப்படின்னா எதிர்காலத்துல வந்து நல்ல மனிதர்கள்.
1: இப்பதான் வந்து நீங்க சொன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்பவே வந்து அவங்க வீட்டுல இருக்க குப்பையை எடுத்து போறதும் தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ள போகும்போது அவங்க குடும்ப தலைவன் தலைவி ஆகும் போது கண்டிப்பா இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து இப்ப வந்து சைபர் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா சோசியல் மீடியால வந்து நிறைய எக்ஸ்போஷர்
0: வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படிப்பு நேரத்தை தவிர முக்காவாசி அவங்க இருக்கிறது அந்த மொபைலும் கையுமா தான் இருக்கிறாங்க.
1: படிக்கிற நேரத்தையும் அதோட தான் இருக்கிறாங்க
0: அதோட தான் இருக்காங்க.
1: அதாவது மொபைல் போன் போர் அடிச்சாதான் நான் போய் படிப்பேங்கிற மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க.
0: போச்சு இப்ப
1: மொபைல் போனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற குழந்தைங்களும் இருக்காங்க. இதுலதான் நான் வந்து மேட்டர் வச்சிருக்கேன், இதுலதான் வந்து மெட்டீரியல் வச்சிருக்கேன், நோட்ஸ் வச்சிருக்கேன், இல்ல நான் வந்து வலைதளத்துல வந்து நான் இதை எடுத்திருக்கேன், இதுல வந்து எனக்கு இந்த நோட்ஸ் கிடைக்குது,
0: இல்ல இந்த நோட்ஸ் கிடைக்குது அப்படின்றத தாண்டி இப்ப ஒரு கேள்விக்கான பதில வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அதை போயிட்டு அப்படியே ஒரு வெப்சைட்ல போயிட்டு அதை தேடி அதுக்கான பதில் என்ன வருதோ அப்படியே எடுத்து எழுதுறாங்க. சோ இதனால வந்து யோசிக்கக்கூடிய அந்த திறனுமே வந்து அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியுமே வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்.
1: இப்ப அதுக்கு வந்து இதுல வந்து விளக்கங்கள் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம்ல செயற்கை நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நோட்ஸையோ இல்ல அசைன்மெண்ட்டையோ நீங்க அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அது உங்க வேலையே கருதப்படாது. இப்ப ஒருவேளை அது வந்து நீங்க அப்படியே தான் அதாவது நீங்க அந்த வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், எனக்கு ஒரு வழிகாட்டுதலா அது வந்து வச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து இதுக்கு வந்து கிளாரிட்டி இல்ல, இந்த பாயிண்ட்க்கு தான் இது எழுதலாமா, என்னுடைய டாபிக்கு இது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கற மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ற மாதிரி அதுக்கிட்ட வந்து ஒரு விளக்கம் மட்டும் எடுத்துக்கலாம், விளக்கமோ இல்ல வழிகாட்டுதலோ எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து உங்களுடைய வேலையாக தான் இருக்கும். அது குடுக்கற சென்டென்ஸ் அப்படியே நீங்க வந்து எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய வேலையா கருதப்படாது.
2: ஓகே, சோ AI யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
4: Bonjour, boys and girls.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, சோ தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
1: ஒருவேளை இப்ப காலேஜ்லயே கூட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க, நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை கொண்டு வந்து அப்படியே போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இல்ல உங்க கிளாஸ்ல இன்னொருத்தர் நினைச்சாங்க, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி, அதை வச்சு வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் தெரியாம எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியும். நீங்க எங்க இருந்தெல்லாம் வந்து ஹெல்ப் கேப்பீங்க, ஹெல்ப் எடுப்பீங்க, சீனியர்ஸ் கிட்ட கேட்பாங்க, சில பேர் லைப்ரரியில போய் ஃப்ரெஷ்ஷா அவங்களே எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் ஒர்க்கும் தெரியும் டீச்சர்ஸ்க்கு. ஆனா அவங்க வந்து
2: ஏஐ யூஸ் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய அந்த கான்செப்டையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க.
1: அப்படியே காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற வேர்ட்ஸ் கூட மாத்தாம நீ அப்படியே கொடுக்குறியா, நான் அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறேங்கிறது கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு தெரியும். நாம வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்றோம், அவங்க வருஷத்துக்கு 1000 குழந்தைங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க. சோ நம்மள விட அவங்களுக்கு இதுல வந்து நாலேஜ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். நம்ம எங்க இருந்து எடுக்கிறோங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து ரெகுலரா வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு நீங்க லைப்ரரியில இருந்து நீங்களாவே கிரியேட் பண்ண கூட எந்த லைப்ரரியில எந்த ஆத்தருடைய புக் எடுத்து ரெஃபர் பண்ணிருக்கீங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அத்தனை பாத்துருப்பாங்க. ஏன்னா புக் வந்து நமக்கு வருஷம் வருஷம் யாரும் வந்து புதுசா புக் போடுறது இல்ல, இருக்கிற புக்ஸ் தான் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்க போறோம். சோ அது வரைக்குமே அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த ஆத்தர்ல எந்த புக்ல எந்த ஆத்தருடைய புக்ல நீங்க எடுக்கிறீங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். முக்கியமா இந்த காலேஜ் இந்த டீனேஜ் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பண்றதெல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலை இருக்கும். அந்த வயசுல கொஞ்சமா தெரிஞ்சவங்க நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது அந்த வயசுடைய பிரச்சனையும் கூட. சோ அந்த உளவியல் பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கதான் செய்யும். அதாவது அந்த குழந்தை பருவத்துல இருந்து ஒரு வாலிப பருவத்துக்கு அவங்க போகும்போது அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆங்ஸைட்டி எல்லாமே அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அது நீங்க

0: சொன்ன மாதிரி வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த மெட்டீரியல் கிடைச்சிருச்சு, இது யாரும் இதை பாத்துருக்கவே மாட்டாங்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. இதுல இருந்து ஒரு விளக்கம் நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது சரியா இருக்கான ஒரு செக் பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து அப்படியே நீங்க வந்து எடுத்து எழுதக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த ஏஐங்கிறத வந்து நமக்கான ஒரு வழிகாட்டியால் ஒரு ஹெல்ப்பா, நமக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே தவிர்த்து அதையும் முழுசா நம்பி நாம அதுக்குள்ள போய் மூழ்கிடக்கூடாது, நாம அதுக்கு போய் அடிமையாயிடக்கூடாது. அதை நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு கீழே வச்சுக்கணும். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறேன், உனக்கு என்ன பதில் தெரியுதோ சொல்லு, அது எனக்கு சரியா இருக்கா நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: நம்ம எப்பயுமே அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பதில வந்துட்டு இதுதான் அப்படின்னு முழுமையா நம்பவே
0: கூடாது, வெரிஃபை பண்ணாம யூஸும் பண்ணக்கூடாது.
1: கண்டிப்பா.
0: ஏன்னா வந்து சில காமெடியான விஷயங்கள் கூட நடக்குது. இப்போ வந்து நாங்கள் லால வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், பிளெயின்டிஃப் ஹேஸ் நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ், அதாவது அவரை வந்து சுத்தமான கைகளோட வரவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அது நான் வந்து லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்றேன். அது என்ன அர்த்தம்னா, அதாவது அவர் மேலே தப்பு இருக்கு, அவர் மேலே தப்பை வச்சுட்டு அவர் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கறதான் ஹி ஹஸ் நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் சொல்லுவோம். அதை வந்து நீங்க ஒரு ஏஐ செயலி கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு, இல்லை இதுக்கு ஒரு பதில் கொடு அப்படின்னு, சும்மா அதாவது வந்து விளையாட்டா சொன்ன விஷயம் தான் அது, பதில் கொடு அப்படின்னு கேட்கும் போது நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பதில் போட்டுக்குது, இல்ல என்னுடைய கிளைண்ட் வந்து கிருமி நாசினி யூஸ் பண்றாரு அதனால அவர் கைகள் எப்பவும் கிளீனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு காமெடியா சொன்னதான். பட் இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு.
1: கண்டிப்பா.
0: அது என்னவோ அது வந்து திருப்பி வந்து இந்த டாபிக்ல இருந்து போய் அது இங்கிலீஷ் அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து அது கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க வந்து அதை படிச்சே பார்க்காம அப்படியே பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையும் தான் இருக்கும். அந்த கருப்பு வெள்ளையை நீங்க கொண்டு போய் உங்க ப்ராஜெக்ட்ல சம்பந்தம் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல கொண்டு போய் ஒரு கருப்பு வெள்ளையும் கொடுத்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து பொருத்தமாக இருக்க முடியும்? இப்ப வந்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து கண்டிப்பா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்.
1: ஒரு கைட் பண்ற மாதிரி வேணா யூஸ் பண்ணி,
0: அது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க அதனுடைய கண்ட்ரோலுக்கு அதனுடைய கைகளுக்குள்ள முழுசா நீங்க வந்து போயிடக்கூடாது.
2: சோ ஏஐ ரிலேட்டடாவும் வந்து பல விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான அத்தியாவசிய சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல சிவில் வழக்குகளை கையாளும் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துடும். சோ இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் எல்லாரீஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து. இணைந்திருங்கள் தி FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: பரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல். ஏ.எம். ராஜா இசையில் ஏ.எம். ராஜா பாடிய பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

மனதில் அன்றே எழுதி வைத்தேன், தெரியுமா கண்ணா? அதை மறுபடி எழுத சொன்னால் முடியுமா கண்ணா? வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசிலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 2:32. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், PB ஸ்ரீனிவாஸ் குரலில். நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் ஆர். சுதர்சனம் இசையில், சந்திரபாபு பாடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சிவ வல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
0: நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். பாடல் கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:46. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் ராஜு பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

தஜம் தஜம் தஜம் தஜம் தட்டி நந்த கட்டி நந்த கட்டி நந்த கட்டி சாந்தர கட்டி இந்த கட்டதா தட்டிக்கு என்ன பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா

தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மன்மதா நீ ஓடிவா, அன்புடன் சீராடிவா, மின்னல் போல உந்தன் நெஞ்சில் அள்ளி இன்ப வள்ளி நான் ஆடவா. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, ஜிக்கி மற்றும் ஏ பி கோமல் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புற்றுநோய் தடுப்பு முறைகள் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் எல் குணசீலன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நேயர்களே, புற்றுநோய் தடுப்பு முறைகள் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275233 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நம்பராக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், புற்றுநோய் வராமல் இருக்க தினமும் எப்படிப்பட்ட உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும்?
3: ஜெனரலா புற்றுநோயை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அணுகக்கூடிய உணவு வந்து வெஜிடேரியன் டயட்டாக இருந்தால், அதாவது சைவ உணவு இருந்தால் அது பெட்டராக இருக்கும். ஏன் அது வெஜிடேரியன் டயட்டுன்னா, அதில் வந்து நிறைய டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. கம்பேர் டு நம்ம அசைவ இல்லை நான்வெஜ் ஃபுட்டு கம்பேர் பண்ணும்போது, ஸோ டயட்ரி ஃபைபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர், நாட் ஓன்லி கேன்சருக்கு மட்டும் இல்லை, நிறையா இது லைக் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கோ, அல்ல கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கோ, அல்ல கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கோ, இது நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர இதையும் இது அதுக்கும் சேர்ந்தது ஃப்ரூட்ஸ், நிறைய பழங்கள்லாம் நிறையா சாப்பிடணும். முக்கியமாக வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் தான். அதுக்காக போயிட்டு நம்ம இந்த கேன்சர் ப்ரிவென்ஷன் ஃபுட்டுன்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டில் மாலில் நிறையா ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட்டு நான் அதை ஃபேவரபுளாக சொல்ல விரும்பலை. விச் எவர் ஃபுட்டு வந்து இந்த சீசனுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள சீசனல் ஃபுட்டை சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம்.
1: ஓகே டாக்டர். பதப்படுத்தப்பட்ட உணவு, அதாவது அதிக சிவப்பு அரிசி சாப்பிட்டா புற்றுநோய் வரும் பாதிப்பு இருக்குதா டாக்டர்?

0: ஆமாம், அது அந்த ஜென்ரலாக ஃபுட்டு எந்த விதமான உணவு வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் பெஸ்ட். நமக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு சைடில் ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடில் பதப்படுத்துகிறது ப்ராசஸ் ஃபுட்டு இருக்கும்போது நம்ம டெஃபினட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் நேச்சுரலாக. சப்போஸ் இதில் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது பதப்பட்டின சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும், அது சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது அது சேஃபான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது சேஃப் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நேச்சுரலான ஒரு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸை கெடாத இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம், அது ஹீட்டிங் ப்ராசஸோ அல்ல அதோட சில கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அது நேச்சுரலான ஃபுட்னா டெஃபினட்டாக அது வந்து அழுகணும், பயாலஜிக்கல் ப்ராசஸில் டீகே ஆகணும். அந்த டீகே ஆகாத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த சில கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸுன்றது ஒரு நம்ம அணுகக்கூடிய ஒரு லிமிட்டில் இல்லாதது, சில டைமில் எக்ஸீடாக மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் தான் வந்து டேஞ்சரானது. ஸோ இதனால் என்ன கான்சிக்வன்சஸ், இதனால் அதிகமாக சாப்பிட்டா அது என்ன பிரச்சனை வரும்னா, மோஸ்ட்லி மலக்குடலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது வந்து இன்ஃப்ளமேஷன், அது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரலாம். அல்லது புற்றுநோயும் ரொம்ப நாளாக நீங்கள் அதேமாரி காயம் போல் குடலில் காயம் ஏற்பட்டு அது ஆறாத அந்த மாரி ஆகாரத்தை நீங்கள் கன்னியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நெடுநாள் கழித்து அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றது டெஃபினட்டாக வந்து ஒரு நாட் அட்வைசபிள் ஆன ஒரு விஷயம்.
1: ஓகே சார், இப்போ பழங்கள் காய்கறி பற்றி சொன்னீங்க, ஸோ தானிய வகைகள் என்னெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப உதவிகரமாக இருக்கும்?
0: ஜென்ரல் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட்டு கிடையாது, எல்லா வகையும் எந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள இருக்கிறதோ, நார் சத்து அதிகமாக இருக்கிறது, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ரொம்ப வெஜிடபிள்ஸ்லேயே இப்போ ஒரு 10 நாள் இல்லை ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறதோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் உண்டு. ஸோ எந்த விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது. ப்ளஸ் அதில் ஏன் அதில் அவ்வளோ இருக்குதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஏன் சாப்பிட்ணும்னு சொல்லணும்னா, அதில் இருக்க விட்டமின்ஸோடைய தன்மை குறையும். ஃபுட்டை எந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணியோ அல்ல ஃப்ரீஸ் பண்ணியோ அல்ல சில்லான என்வரன்ட் வைக்கும்போதெல்லாம் அதோடைய கண்டென்ட் குறையும், நல்ல விஷயம்லாம் வேறு விதமாக மாறும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 1 or 2 days ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உடனே சாப்பிட்ற மாதிரி, அதாவது காய்கறிகள் வாங்கி உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் ஏன் இருக்குன்னா, முக்கியமாக நமக்கு உடம்பில் தேவையுள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ், முக்கியமாக கால்சியம், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் ரொம்ப அவசியமானது கால்சியம். எஸ்பெஷலி அவங்க ஏஜ் ஆக கால்சியம்ன்றது லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ்ஷான நல்ல பச்சைக்கீரைகள், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டால் கேன்சர் வருதோ அவாய்ட் பண்ணுறோமோ இல்லையோ நல்ல விஷயம் நம்ம உடம்புல எப்போவுமே இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அதிக சர்க்கரை எடுத்துக்கிறது வந்து புற்றுநோய்க்கு வந்து காரணமாக இருக்குமா?
0: சர்க்கரை எடுக்கிறதால வந்து டைரெக்டாக வந்து புற்றுநோய் வராது.
1: ஓகே,
0: பட் ஆனால் சர்க்கரைன்றது இட்ஸ் அ சுகர், சுகர் மாலிக்குல், அது வந்து ஸ்வீட்னராக இருக்கலாம் ஸ்வீட்னர் இல்லாத இருக்கலாம். ஸோ எக்ஸசிவ் குளுக்கோஸ் நம்ம உடம்புல சேர்க்கும்போது அது வந்து தேவையில்லாதது, உடம்பில் ஃபேட்டாக மாறும், ஃபேட்டாக மாறுச்சுன்னா கொலஸ்ட்ரால் உடம்புல ஏறலாம், ரத்த கொதிப்பு, ஹார்ட் பிரச்சனை, ஒபிசிட்டி. இதுவே இப்போதைக்கு நம்ம உலக லெவலில் பிரச்சனை உள்ள நம்பர் 1 ப்ராப்ளம் கார்டியக் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் விட உடல் எடை அதிகமாக சேர்றது தான் ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்றது இப்போ வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அது வந்து லீனான பர்சன் பார்க்குறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, ஒபீஸான பர்சன் தான் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ சுகர் அதிகமாக இருக்கிறதால இதை மாதிரி ஒரு பக்கவலிகள் வரும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒபிசிட்டி வந்து அல்ல எடை அதிகமாக இருக்கிறதே வந்து ஒரு கேன்சர் வர்றதுக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. ஸோ சுகர் டைரெக்டாக கேன்சர் காஸ் பண்ணாது, அதனால் வரும் சைட் எஃபெக்ட்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ மது அருந்துவது எந்தெந்த புற்றுநோய்க்கு அபாயத்தை அதிகரிக்கும்?
0: மது ஃபஸ்ட்டு அருந்தவே கூடாது, அது ஒரு சோஷியல் கஷ்டமாகிடுச்சு. முக்கியமாக இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கிடையாது, மோஸ்ட்லி ட்ரீட்ஸ் போகிறாங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்கன்னா அதை வந்து சாப்பிடாதவங்கள வந்து அதுமாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்கள ஒரு இலக்காரமாக பார்க்குறது, அதை சாப்பிட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லெவல் மாரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்தமாரி ஒரு ஆட்டிடியூடை மாற்றணும். ஏன்னா ட்ரிங்க்ஸ்ன்றது

வெஸ்டர்னுடைய ஒரு ஒரு ஹேபிட். அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவங்க வந்து ஒரு சோஷியல் ரீசன், அது வந்து ஒரு அளவு தான், ஒரு லிமிட்டாக வச்சுருப்பாங்க எப்போவுமே. அந்த லிமிட்டோடு ஒரு ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு எதுக்காக கூடினாங்களோ அந்த ஒரு மீட்டிங் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த மீட்டிங்கோட பர்பஸ் முடிஞ்சால் எழுந்து போயிடுவாங்க. ஆனால் இதுக்காக உட்காந்து ஒரு சிட்டிங் மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் வந்து அதுலேருந்து வந்து தவறான ஒரு ஏற்பட்டு வர்றது தான். ஸோ ட்ரிங்க்ஸை வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணணும். சில நல்ல விஷயம் இருக்குது, பட் அது ஒன்றும் அதனால தான் வரணும்னு அவசியம் இல்லை. அது வேறு ஹார்ட்டை ப்ரொடெக்ஷன்வாங்க, ஹீட்டு நல்ல உடம்புக்கு இருக்கும், இதெல்லாம் வந்து மற்ற இதுலேயும் நம்ம கவனம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ட்ரிங்க் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரிங்க் சாப்பிட்றதால என்ன பிரச்சனைகள் வரும்னா, அது முக்கியமாக வந்து குடல் உணவு குழாய் ஈசோஃபேகஸ் அல்ல இறப்பை ஸ்டொமக், அப்புறம் அலிமெண்ட்ரி கெனால்ஸ் நம்மளுடைய குடல், இந்த மூணு இடத்துலையும் வந்து முக்கியமாக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து சிறுநீரகம்.

0: முக்கியமாக வந்து குடல் உணவு குழாய் ஈசோஃபேகஸ் அல்ல இறப்பை ஸ்டொமக், அப்புறம் அலிமெண்ட்ரி கெனால்ஸ் நம்மளுடைய குடல், இந்த மூணு இடத்துலையும் வந்து முக்கியமாக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து சிறுநீரகம், யூரினரி பிளாடர், எங்கள் நீர் உடம்பில் தேக்கம் வைக்கிற இடத்த அந்த ஒரு கண்டிஷன், இந்த ரெண்டு இதுலேயும் வந்து கிட்னி அல்கஹாலோட டேமேஜ் பண்ணி புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ணுறது நல்லது, குறைக்க வேணாம், ஸ்டாப் பண்ணுறது நல்லது.
1: தொடாமலே இருக்கிறது
0: தொடாமல் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போ சிகரெட் பீடி குடிப்பது எந்தெந்த புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக இருக்குது, லைக் ஆல்கஹால் மாதிரி?
0: அல்கஹால் அட்லீஸ்ட் நம்ம வந்து சில பகுதிக்கெலாம் புற்றுநோய் வரும்னு சொல்லலாம், ஆனால் புகையிலைன்றது அந்த ஒரு விஷக்கருமி, அதுக்கு வந்து அல்கஹால் வந்து ஸ்பிரிட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ அல்ல மெடிக்கல் ரீசன் இருக்குது. ஆனால் டொபக்கை பொறுத்த வரைக்கும், புகையில பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான ஒரு நல்ல விஷயமே கிடையாது. எந்த பகுதிக்கு புற்றுநோய் வரும்னா உடம்பில் தலையிலேருந்து ஆரம்பித்து காலுக்கு வரைக்கும் புற்றுநோய் வரும். ஸோ டொபைக்கோ வந்து டோட்டல் ஷுட் பி ஸ்டாப்டு, அது வந்து நோ டொபைக்கோ. அது வந்து இப்போ ஒரு இந்த சீரியஸான விஷயத்து ஒரு ஜோக்கான ஒரு விஷயம் யோசிக்கணும், அது நீங்கள் அதை டைரெக்டாக சொல்ல முடியாது. பட் நிறைய சொல்லுவாங்க, ஏன்பா போயிட்டு பப்ளிக்கை போயிட்டு ஸ்மோக் பண்ணாத ஸ்மோக் பண்ணாதன்ற. இந்த ஒரு ஸ்மோக் ஃபேக்ட்ரி, டொபேக்கோ ஃபேக்ட்ரி உருவாக்குறது ஒரு 6 to 7 ராயல் ஃபேமிலிஸ் தான். அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டா இந்த இந்தியாவில் இல்லை வேறு எல்லா இடத்துலையும் வந்து இந்த டொபேக்கோ ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ ஈஸி, பட் சொல்கிறது ஈஸி, பட் பெட்டர் நம்ம பப்ளிக்காக அது வந்து அவேர்னஸ் இருக்கிறது நல்லது. டொபேக்கோனால ஒரு நல்லது கிடையாது, உடம்பில் எல்லா இடத்துலையும் வரும், முக்கியமாக வரும். எதுக்கு உடனே எதுக்கு வரும்னா நுரையீரல் புற்றுநோய், அடுத்தது வாய் குரல் வலை ஈசோஃபேகஸ், இறப்பை ஸ்டொமக், தென் கிட்னி கேன்சர்ஸ், லிவர் கேன்சர், இதெல்லாம் வந்து அதிகமாக ரீசன். சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உருவாகுது, பிரஸ்ட் கேன்சர். இது வந்து டொபேக்கோ வந்து ஜெண்டர் கிடையாது, அதாவது ஆண்களுக்குன்னு கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் காமனான மெட்ரோ சிட்டிஸ், அர்பன் டெவலப்டு சிட்டிஸ், காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-50% கேர்ள்ஸ் ஆர் ஸ்மோக்கிங். அது வந்து இப்போ வந்து அதையும் வந்து ஒரு ஒரு ஒரு ஃபேஷனபிளாக எடுத்துட்டாங்க. இட் இஸ் ஆல்சோ நோ ஜெண்டர், இட் இஸ் நாட் ஜெண்டர் ரிலேட்டட் கிடையாது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி அவேர், டொபேக்கோ ஷுட் பி செட் நோ டு இட். தேர் இஸ் நாட் அ லிமிட் அட் ஆல், இட் ஷுட் நாட் டேக் டொபேக்கோ இன் எனி ஃபார்ம், அது ஸ்மோக்கிங்கோ அல்ல அதை வந்து வாயில் வச்சு கான் பா இது சில கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்குது, பட் அதை வந்து வாயில் வைக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டொபேக்கோ ஷுட் பி ஸ்டாப்ட் இன் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ்.
1: இது வந்து அவங்க பிடிக்கிறவங்களையும் தாண்டி அதை சுவாசிக்கிறவங்களுக்கும் இது வந்து ஆபத்தை விளைவிக்கும் இல்லையா சார்?
0: டெஃபினட்டாக. இது வந்து ஸ்மோக்கிங்கிறது செகண்டரி ஸ்மோக்கிங், அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது செகண்டரி ஸ்மோக்கிங். ஒருத்தர் குடிக்கிறவர் ப்ரைமரி, கூட இருக்கிறவங்க செகண்டரி. எப்போ இருக்குன்னா யூஸ்வலாக வந்து வீட்டிலே ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அது வரும். பட் செகண்டரி ஸ்மோக்கிங்கிறது வெறும் ஒருத்தவங்க டொபேக்கோ ஸ்மோக்கிங்கால் மட்டும் இல்லை, நீங்கள் கிச்சன்லேருந்து உண்டாகும் ஸ்மோக்கும் செகண்டரி ஸ்மோக்கிங் தான். ஈவன் நீங்கள் அந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஸ்மோக், அது வாட்டர் வேப்பராக இருக்கலாம், பட் அது மட்டும் இல்லை, அதோட நிறைய பிரச்சனைகள் சேர்ந்து தான் வரும். நீங்கள் ஆயிலேருந்து வர ஸ்மோக், ஸோ நிறைய விஷயத்தில் ஸ்மோக் வந்து கிச்சன்லேயும் சரி நம்ம வீட்லேயும் உருவாகுது. ஸோ அது வந்து கண்ணுக்கு தெரியும், நிறைய விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஸ்மோக் இருக்கும். ஸோ இதை எப்படி சார் அவாய்ட் பண்ணுறது? குக்கிங் பண்ணாது இருக்க முடியாது, அந்த மாதிரி விஷயம் இல்லாத இருக்க முடியாது. நல்ல வென்டிலேஷனாக இருக்கணும். நிறைய இடத்துல கிச்சன் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனே இருக்குது, அதை வந்து ஒரு லாஸ்ட்டு ரூம், ஒரு நான் வென்டிலேட்டர், ஒரு டனல் மாதிரி வச்சுருப்பாங்க. வென்டிலேட்டர் அவசியமாக இருக்கணும், நல்ல ஜன்னல்கள் இருக்கணும், எல்லாத்துக்கும் சிம்னி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல விண்டோஸ்லாம் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து நல்லா இருந்தாலே. ஏன் சொல்கிறேன்னா இட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது ரீசன் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் அந்த டொபேக்கோ ப்ராடக்டில் ரொம்ப கேன்சரஸான பேஷண்ட்ஸ்லாம் போட்டதுனால சேல்ஸ் கம்மியாக இருக்குது. இட்ஸ் அ குட் மூவ், இட் ஹஸ் ஹேப்பன். பட் ஸ்மோக்கிங்கிறது நாட் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் டொபேக்கோ, அது கிச்சன்லேயும் உருவாகுது. மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் கிச்சனில் ஜென்ஸும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, பட் மோஸ்ட்லி ஸ்டில் இட் இஸ் அ விமன் டாமினேட்டட் ஏரியா தான். ஸோ தே ஆர் டேக்கிங் ஸ்மோக்கிங் பை செகண்டரி ஸ்மோக்கிங், அதனால் தே ஷுட் ஆல்சோ பி அவேர்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 3:30. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புற்றுநோய் தடுப்பு முறைகள் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். டாக்டர், அடுத்த ஒரு லிசனர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் டெல்லி மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க.
1: டாக்டர், இந்த கேன்சர் பேஷண்ட் எஸ்பெஷலி ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு போகும்பொழுது முடி உதிர்தல் அப்படிங்கிறது ரொம்ப காமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கறது வருது? அண்ட் ரீகெயின் பண்ண முடியுமா? மறுபடியும் முடி அப்படிங்கறது வருமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கேன்சர்லயே ஸ்டேஜஸ் இருக்கு, அந்த முற்றிய நிலை கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே நம்ம அசஸ் பண்ணி பண்ணணும்னு. ஸோ எந்த லெவல்ல கேன்சர் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு டயக்னைஸ் பண்ணும்பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணது ஈஸியா இருக்கும்? எது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க? ஹெரிடிட்டரியா மாத்திரம் இந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து எந்த விதமான தீய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறதும் இல்லை, அண்ட் அவங்களுக்கு பார்க்கும்பொழுது திடீர்னு கேன்சர் அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கு. ஸோ நான் கேள்விப்பட்ட இந்த கெமிக்கல்ஸ் ஃபுட்ல அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தாலும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஒன்லி ஃபுட்டோடைய விஷயம் தான் காரணமா, அல்லது டிஎன்ஏ ஏதாவது வேற இதர காரணங்கள் இருக்குமா? எனக்கு இதை பத்தியும் சொல்லுங்க டாக்டர்.
2: இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி வந்து ஹேர் லாஸ் ஃபாலோயிங் ரேடியேஷன். ஸோ ஹேர் லாஸ்னா முடி கொட்டுறது ஆஃப்டர் ரேடியேஷன். ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் 3 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று அறுவை சிகிச்சை, அடுத்தது கதிர்வீச்சு ரேடியேஷன், 3வது வந்து கீமோதெரப்பி. ஸோ இதில் வந்து ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி அறுவை சிகிச்சை ரெண்டுமே வந்து எந்த பகுதியில் புற்றுநோய் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் செலுத்துவாங்க, அல்ல செய்வாங்க. ஆப்ரேஷன்ன்றது ஆப்வியஸாக எங்கே புற்றுநோயோ அங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கதிர்வீச்சும் எங்கே புற்றுநோய் இருக்கோ அங்கே மட்டும்தான் கொடுப்போம், உடம்பு ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து நுரையீரலில் புற்றுநோய்னா நுரையீரலுக்கு மட்டும்தான், அந்த இடத்துக்கு பகுதி உள்ள நுரையீரலுக்கு மட்டும்தான் வந்து கதிர்வீச்சு அளிப்போம். அப்போது முடி கொட்டுது அவருக்குன்னா அது ரேடியேஷனால் கிடையாது. ஏன்னா கொடுக்குற வந்து ரேடியேஷன் வந்து அவருக்கு நுரையீரலில் கொடுக்குறோம். அப்புறம் ஏன் முடி கொட்டுது? ஏன் முடி கொட்டும்னா கீமோதெரப்பி. கீமோதெரப்பின்றது ரத்தம் மூலமாக கொடுக்கறது. உடம்பில் ரத்தம் எங்கெல்லாம் போதோ கீமோதெரப்பியும் போகும். ஸோ கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்து மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்து முடி கொட்டுறது. அது வந்து நோய் எங்கே வேணால் இருக்கலாம், புற்றுநோய்.

0: அது வந்து ஜென்ரலான சைட் எஃபெக்ட்ஸ். அதே இது வந்து அவருக்கு ஒரு ஆளுக்கு வந்து மூளையில் புற்றுநோய் இருக்குது, அப்போ வந்து நாங்கள் மூளைக்கு புற்றுநோய் கொடுப்போம், மூளைக்கு கதிர்வீச்சு கொடுப்போம். அப்போ மூளைக்கு கதிர்வீச்சு கொடுக்கும்போது தலை வழியாக தான் அது போகும். அப்போ எந்த பகுதியில் முடி இருக்கிறோ அந்த இடத்துக்கு மட்டும் வந்து முடி கொட்டல் ஏற்படும், தலையில் இருக்க எல்லாமே கொட்டாது. ஆனால் ஜென்ரலாக கீமோ தெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்பில் தலையில் மட்டும் இல்லை, ஈவன் ஐப்ரோஸ் எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ, கண்ணுடைய விழி, உடம்பில் இருக்கிற, கையில் இருக்கிற, நெஞ்சில் இருக்கிறது எல்லாமே கொட்டும். உடம்பில் இருக்க ஃபுல்லாக முடி கொட்டது, அது வந்து கீமோ தெரப்பியோட ஜென்ரலான சைட் எஃபெக்ட்ஸ். யூஸ்வலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான், நிறைய பேர் நினைப்பாங்க
1: கேன்சர் வர்றதுனால முடி கொட்டுதோ,
0: கதிர்வீச்சு கொடுக்குறதால முடி கொட்டுதுன்னுவாங்க. ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி உள்ள பேஷண்ட் கீமோ தெரப்பியும் கொடுத்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு முடி கொட்டல் ஏற்படும். நீங்கள் அடுத்தது அந்த முடி கொட்டுற திருப்பி வருமானங்க எல்லாமே ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான். முக்கியமாக கீமோ தெரப்பி கொடுக்கும்போது முடி கொட்டுறது ஏற்படும். அது கீமோ தெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டே ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கிட்டே போகும். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்ட உடனே திருப்பி வந்து முடி அதே மாதிரி பழைய விட கொஞ்சம் சில டைம் நல்லாவே பெட்டராகவே வரும் குரோத்துது. ஆனால் ரேடியேஷன் போட்ட பகுதியில் முடி திருப்பி வருமானால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த தோல் வழியாக தான் ரேடியேஷன் உள்ளே போகும். ஸோ அப்போ சில டேமேஜுகள் உண்டாகும். ஸோ க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற ஸ்டேஜை விட. பட் கீமோ தெரப்பி கொடுத்து ரெடியூஸ் ஆகிறது நார்மலாக வந்து பழைய விட நல்லாவே பெட்டராகவே வந்து முடி நல்லா வளர்ந்துடும். ஸோ இது அடுத்தது நீங்கள் கேட்டது வந்து ஒருத்தவருக்கு எந்த விதமான பழக்கமே இல்லாத ஆனால் அவருக்கு புற்றுநோய் வந்திருக்கு, அவர் டபாக்கோ ஆல்கஹால் கன்சம்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசச் கேன்சருக்கு வந்து நிறைய காரணம் உண்டு. ஐடியலாக எல்லாமே சில பழக்க வழக்கங்களோ பழக்கம் இல்லாததோ உடம்பில் வந்து சில ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு தான் ஏற்படுது. ஒரு ஒரு பேசிக்காக ஒரு புற்றுநோய் அணுக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோயின்றது மற்ற சாதாரணமாக உள்ள அணுக்கள் வந்து ஒரு டைமில் உருவாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தானாக அழியணும். இதுதான் வந்து நார்மல் செல், இதுதான் வந்து இங்கிலீஷில் அப்போப்டோசிஸ்னுவாங்க. பட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ் நடக்கிறதில்ல, அது உருவாச்சுன்னா அது வந்து அழியிறதே கிடையாது. ஸோ அது ஏன் அழியிறது இல்லாட்டி, ஏன்னா அது அந்த இந்தமாரி ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலே டேமேஜ் ஆனதால் இந்தமாரி ஒரு அழிவுத்தன்மை ஏற்படாத காரணத்தால் அது மண் பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் வந்து இது எப்படி ஏன் மாறும், ஜெனட்டிக் ஏன் மாறும்னா, டொபாக்கோ யூஸ் பண்ணால் ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஏற்படலாம், இந்த மாதிரி உள்ள டேமேஜ் ஏற்படலாம், அதில் நேச்சுரலாக உடம்புலேயே வந்து ஜெனட்டிக் சேஞ்சஸ் வரலாம். ஸோ யாருக்கு எந்த விதமான பழக்கமே இல்லாதவங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஜெனட்டிக் ஆட்டோ ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஏற்படுறதால அவங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய்க்கு வர்றது வாய்ப்புண்டு. இது வந்து சில பேர் இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஏன் ஏற்படுதுன்னா, அது வந்து பிறவி மூலம் வந்துக்கிட்டே இருக்கலாம். இது முக்கியமாக என்ன கேன்சர்னால் பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சருக்கு காரணமுள்ள கண்டிஷனும் உண்டு, காரணம் இல்லாத கண்டிஷனும் இருக்குது. ஸோ காரணம் இல்லாத ஒரு அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்ததுன்னா அவங்களுடைய டாட்டர்ஸ் அவங்களுக்கு ஏற்படும் பெண் குழந்தைங்களுக்கு அந்த இந்த டேமேஜ்டு ஜெனட்டிக் கண்டிஷன் அவங்க ஜீன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க பெண்களுக்கு அவங்க குழந்தைக்கு ஏற்பட்டால் அந்த பெண் குழந்தைங்களுக்கும் இந்த அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? இப்போ ஜெனட்டிக் மூலமாக வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
0: ஜெனட்டிக் மூலமாக வர முடியும்னா பயலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்றது டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அம்மாவுக்கு மாறு புற்றுநோய் வந்திருக்கு, ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி ஜீன் மூலமாக மற்றவங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டான்றது டெஸ்டிங் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணவருக்கு ஒருத்தவங்க பாசிட்டிவ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் புற்றுநோய் வந்துருச்சு, அவங்களுடைய டாக்டர் வந்து அப்புறம் அடுத்தது அவங்க டாக்டருக்கு செக் பண்ணணும். இதே மாதிரி அதை தான் வந்து நம்ம பிரெக்கா டெஸ்டிங்னுவாங்க, BRCA டெஸ்டிங்னுவாங்க. அந்த பிரெக்கா ஜீன் டெஸ்டிங் அவங்க டாக்டருக்கு இன்னும் புற்றுநோய் வரல, ஆனால் அவங்க பிரெக்கா ஜீன் டெஸ்டிங் பண்ணி அவங்க பாசிட்டிவ்னா ப்ரொஃபிலாக்டிக் மாஸ்டெக்டமி. அவங்க இன்கேஸ் ஃபேமிலிலாம் இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் புற்றுநோய் வரலன்னும் போது தென் தே கேன் அண்டர்கோ சர்ஜரி, அந்த ரெண்டு மார்பகத்தையும் அவங்க எடுத்துடுறது. ஸோ தட் அப்போ அது இருந்தால் தானே புற்றுநோய் வரும் போகிறோம். ஸோ இதனால் 100% ப்ரிவெண்ட் பண்ணலாமா? இப்போ பிரஸ்ட் கேன்சரே பிரஸ்ட்டே எடுத்துகிட்டா அவங்களுக்கு வராதான்னும் போது அந்த சீலோமிக் எபிதீலியம்

0: அதாவது இந்த விதமான ஜெனட்டிக் பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு ஒரு செல் லைனில் ஃபுல்லாக போகும். அது பார்த்திங்கன்னா அது வந்து கருமுட்டையிலும் ஸ்ப்ரெட் ஆகும், அல்ல நம்மளுடைய உடம்புக்குள்ளே விசரா எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய உடல் குடல்லாம் இருக்கிற ஒரு ஒரு விசரா கவர் பண்ணுறது சீலோமிக் எபிதீலியம் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் அந்த இடத்துலையும் அந்த புற்றுநோய் இருக்க வாய்ப்புண்டு. மேஜராக இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர், அடுத்த லெவலில் இருக்கிறது கருமுட்டை ஓவரியன் கேன்சர். ஸோ இதை ரெண்டு உறுப்பையும் எடுத்துட்டால் சான்சஸ் வந்து மேபி லெஸ் தென் 1% தான், பட் ஸ்டில் அந்த 1% இருக்குது இவ்வளோ பெரிய சர்ஜரி போயும். ஸோ பெஸ்ட் இஸ் டு ஸ்டே வெரி அலர்ட். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அவங்க ஸ்க்ரீனிங் மேமோகிராம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை நார்மலான டைமை விட கொஞ்சம் ஏர்லியாக அவங்க ஸ்க்ரீனிங்லாம் ஆரம்பித்து சென்சிட்டிவாக இருக்கணும், எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் டெஃபினட்டாக நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, பட் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
0: நிறைய குவஷ்சன்ஸ் இதுலேயே.
1: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 நமது FM ரெயின்போவில் கேட்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:35. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புற்றுநோய் தடுப்பு முறைகள் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். டாக்டர், அடுத்த ஒரு லிசனர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம். யாருங்க பேசுறீங்க?
1: நுரையீரல் புற்றுநோய் வருது, இதுக்கு ரெண்டும் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறி தெரியணும் சார். ரெண்டாவது வந்து இந்த கேன்சரால செத்து போயிடுறாங்க அப்பாவோ அம்மாவோ, அதனால அவங்க பொண்ணுங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதுதான் ரெண்டாவது. இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க சார்.
2: ஸோ முதல்ல அவங்க கேட்டது வந்து அறிகுறிகள், வாயிலேருந்து வர புற்றுநோய்க்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் அறிகுறிகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இந்த ரெண்டு புற்றுநோய்க்கும் வந்து அறிகுறிகள் உண்டு. யூஸ்வலாக வந்து எப்படி இருக்குன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து அல்சர் மாதிரி உண்டாகும். அந்த அல்சர் வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு ஸ்பைஸியாக அல்ல, சில இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அல்சர் வரும். ஆனால் அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 வாரத்தில் அது ஆறிடணும். அந்த மாதிரி ஆறாத புண் வாய்க்குள்ளே இருக்குது. அந்த புண் வந்து சைஸ் பெருகாகிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது, அதோடய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த புண்ணிலேருந்து வந்து சத வளர்ச்சியும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் தான் வலி ஏற்படும். ஆனால் புற்றுநோயில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலை, அந்த காயம் மாதிரி உருவாகுது, சதையும் வரும்போது வலி இல்லாத இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அலட்சியமாக யூஸ் பண்ணிப்பாங்க, வலி இல்லையா அதனால் பிரச்சனை இல்லையான்னு விட்டுருவாங்க. அதுமாதிரி கழுத்துலேயும் வந்து கட்டி மாதிரி ஏற்படுறது, இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட கழுத்தில் கட்டி வரலாம், கழுத்தில் கட்டி அதில் லிம்ஃப் நோடுன்னுவாங்க, அது ஸ்வெல்லிங் ஆகும், பெருசாகும். ஆனால் புற்றுநோய் ஏற்பட்டாலும் கழுத்தில் கட்டி ஏற்படும். அது என்னென்னா, புற்றுநோய் அந்த கழுத்தில் கட்டிக்கு பரவிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் வலி சுத்தமாக இல்லாத இருக்கும். ஸோ வலி இல்லாத கழுத்தில் இருக்கிற கட்டி, தேம்பல், அல்சர் பெருகிட்டே இருக்க சைஸு, ரத்தம் அதுலேருந்து கசியுது, அதுலேருந்து சத வளர்ச்சியும் இருக்கிறது. இது வந்து அப்புறம் சில பேர் வந்து தொண்டைக்கு மேற்பண்டு மேலே இருக்கிற தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டால், டான்சில் அதுமாரி இருந்தால் அவங்களுடைய அல்ல, குரல் வலை, குரல் வலைனாலே கிளாட்டிஸ்ன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அவங்களுடைய முழுங்கிறது போது சில சேஞ்சஸ் ஏற்படலாம். நல்லா சில ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஆகாரம் திடீர்னு அவங்களுக்கு முழுங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். யூஸ்வலாக சாப்பிட்றது திடீர்னு அவங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரல் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ குரல் மாறுறதுன்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ ஜுரம் வந்தாலும் மாறும், பட் இது வந்து அப்படியே சீராக மாறிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் பேசுகிறதே கஷ்டமாகிற மாரி ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள சேஞ்சஸ்லாம் ரொம்ப சட்டிலான சேஞ்சஸ், ரொம்ப கிளியராக அப்படி சொல்ல முடியாது, இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ஒரு அறிகுறிகள். அடுத்தது இச்சலில் ரத்தம் ஏறுபடுறது, ஏன்னா அல்சர் வந்து காயமாகி அதில் ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கும், அதனால் அவங்களுக்கு ரத்தம் வர்றது காரணம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள். அப்புறம் நம்ம பார்த்தா என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, சிலதில் வந்து இந்த மாதிரி வெள்ளத்தழும்பு ஃபுல்லாக வாய்க்குள்ளே இருக்கும், எப்போ இருக்குன்னா ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, அல்ல இந்த சுப்பாரி அல்ல சில டைப் ஆஃப் புகையிலையே வாயில் மென்று யூஸ் பண்ணுறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய அந்த இதழில் அல்ல வாய்க்குள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் அந்த மேலோட்டமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி உள்ள ஸ்மோக்கிங்கோ அல்ல இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கத்தினால அந்த சாஃப்ட்னஸ் போய் ரொம்ப ஹார்டாக மாறிடும். கலரும் வந்து யூஸ்வலாக இருக்கிற அந்த சிவப்பு கலரோ அல்ல பிங்க் கலர் இருக்காது, ஒயிட் கலரில் மாறிடும். இது வந்து லீக்கோப்ளக்கியான்வாங்க. இது என்ன பிரச்சனை பண்ணுன்னா, இது வந்து அப்படியே அவங்களோட எப்போ அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி போய் ரொம்ப ஹார்டாக மாறுதோ வாய் திறக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கும். இது வந்து லீக்கோப்ளக்கியா.

0: இன்றைக்கி அது வந்து கேன்சர் கிடையாது, ஆனால் 100% கேன்சராக மாறும். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ். அதேமாரி எப்படி சிவப்பு கலர் மாறலோ நல்ல சிவப்பு கலரில் எரித்தோப்பிளைக்கியான் மாறும். இது ரெண்டுமே வந்து கேன்சராக மாறும் டெஃபினட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் வந்து புகையிலே தான். ஸோ இந்த மாதிரி உள்ள பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தழும்போ அல்ல சிவப்பு கலர் தழும்போ சீர்க சீக பெருசாகிட்டே போகும். வாய் திறக்கிறதோ அல்ல பல் மென்றதோ அல்ல மூவ் பண்ணுறதோ அல்ல நாக்கு வெள்ள நீட்டுறதோ எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகளாக மாறுறது வந்து புற்றுநோய். இது வந்து வாய்க்குள்ள புற்றுநோய். நீங்கள் அடுத்த கேள்வி வந்து நுரையீரலில் புற்றுநோய்க்கு ஆரம்ப அறிகுறினா ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ்டானது, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. மூச்சு ஏற்படுது கஷ்டமாக இருக்கும், அதில் அவங்களால் யூஸ்வலாக ஒரு 4-5 படி ஏறினா தான் மூச்சு இழுக்குன்னு வாங்க, இப்போ லைட்டாக ஒரு படி எடுத்தாலே மூச்சு ஏற்படுறது. அப்புறம் சாதாரணமாக இதை விட இப்போ வந்து மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் வந்து இச்சலில் ரத்தம் வருது அல்ல சளியில் ரத்தம் வருது. இது வந்து காச நோய் இருந்தாலும் வரும், புற்றுநோயிலேருந்து வரும். எடை உரை குறையிறது, டயட்டிங் பண்ணால் எடை குறையும். இது டயட்டிங்கே இல்லாதவங்க, பசி எடுக்காதவங்களுக்கு, உடலில் வந்து எப்போவுமே உஷ்ணமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன், ஒரு 3-4 மாதமாக நடக்கிறது தான். இதை மாதிரி உள்ள சேஞ்சஸ் இருந்தால் இவங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஏதோ சில பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அடுத்த லெவலில் நம்ம செக்கப் பண்ணணும், டாக்டர்கிட்ட காட்டணும். ஸோ அந்தமாரி ஸ்டெப் கொண்டு போகணும். ஸோ இது தான் வந்து ஒரு அறிகுறிகள். அடுத்தது நீங்கள் கேட்டது வந்து ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தால் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் வருமானதை அவங்க கேட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி இதை ஆன்சர் பண்ணியிருந்தேன், அதை ரிப்பீட் பண்ணுறேன்னா. ஸோ முக்கியமாக வந்து பெண்களுக்கும் ஏற்படும் மார்பக புற்றுநோய் அல்ல கருமுட்டை புற்றுநோய், அது வந்து அவங்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இதை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக சில ஜெனட்டிக் மியூட்டேஷன் டெஸ்டிங் இருக்குது. அது வந்து எல்லா லேப்லேயும் கிடைக்காது, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லேபில், ரொம்ப கம்மியான லேப் ஃபெசிலிட்டிஸில் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன தெரிய வரும், எஸ் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அடுத்தது நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக ஆப்ரேஷன் மூலமாக அந்த எந்த உடம்புலுடைய பகுதிக்கு புற்றுநோய் வருதோ அதை எடுத்துட்டால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு புற்றுநோய் வராது. பட் 100% ஸ்டாப் பண்ண முடியுமா? இன்னும் ஒன்லி 90% தான், 10% வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எது பெஸ்ட்டு, விழிப்புணர்வோடு இருக்கிறதும் அலர்ட்டாக இருக்கிறதும் நம்ம உடம்பில் சில சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி உள்ளவங்கள ஸ்க்ரீனிங்கை வந்து முன்னாடியே ஆரம்பித்து அவங்க பண்ண ஆரம்பிக்கணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும், ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது, 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: நேரம் 3:46. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், அடுத்த கேள்வி, அடிக்கடி எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுக்கிறது வந்து ஆபத்தான விஷயமா?
1: நோ, அப்படி கிடையாது. சிடி ஸ்கேன் அண்டு எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு கண்டிஷனில் வந்து டயக்னோஸ் பண்ணணும். அதாவது முக்கியமாக அவங்கள எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி அது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலமாக தான் அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. பட் இதோடைய பெனிஃபிட்ஸ் அவுட்வெய்ட்ஸ் த ரிஸ்க். ஸோ இதனால் நமக்கு நல்லது விஷயம் நிறையா இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சிடி ஸ்கேன் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம் இல்லை. அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து ப்ரொஃபிளாக்டிக்காக, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, எந்த விதமான அட்வைஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, மீடியாவிலையோ அல்ல சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் ஸ்கேனே எடுத்ததில்லை, ஒரு வாட்டி போய் எடுத்துக்கலாமே, இது ஒன்றும் இட்ஸ் நாட் லைக் எ கோயில் தரிசனம் கிடையாது, எனக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் எடுத்துலாம்னு இட்ஸ் இந்த மாதிரி டைம் இருக்கும்போது அது நமக்கு தேவையில்லாத ரிஸ்க் எக்ஸ்போஷர் வருது. ஸோ ஒரு கவுன்சில் மூலமாக ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இது எடுக்கிறது நல்லது, இது உங்களுக்கு ஒரு சஸ்பிஷனான கண்டிஷன் இருக்கும்போது அந்த டைமில் நம்ம இந்த எக்ஸ்போஜர் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடாது, அதோடய பெனிஃபிட்ஸாக நமக்கு அதிகம். ஸோ டெஃபினட்டாக அதனால் ஒரு பண்ணலாம், தப்பு இல்லை.
0: இப்போ ஹெச்பிவி தடுப்பூசி அப்படின்னா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் போடுறது அவசியமானது?
1: ஹெச்பிவி என்றது ஹியூமன் பேப்லமா வைரஸ். இப்போதைக்கு ஐ திங்க் இட்ஸ் அ கரண்ட் இது நேஷ்னல் லெவலில் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது இந்த ஹெச்பிவி ஏன் இவ்வளோ ப்ரமோஷன் மீடியாவில் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த வைரஸ் கிருமி இஸ் த ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் ரீசன் ஃபார் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கு காரணம். ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் அந்த டீட்டெயிலில் போகலை. இதனால் என்ன பெனிஃபிட்? டெஃபினட்டாக இந்த வேக்சின் எஸ்பெஷலி எக்ஸ்போஷர்ஸ்க்கு முன்னாடி இந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு உடம்பில் வர்றதுக்கு முன்னாடி, இது எப்படி எப்போ வரும்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் எப்படின்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் தான் நம்ம யூஸ்வலாக, வி ஆர் நாட் அட் கான் இன் டு வெஸ்டர்ன் சொசைட்டி அளவுக்கு, ஈவன் காலேஜ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ அந்தமாரி உள்ள ஹேபிட்ஸ் இல்லாதவங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி மேரேஜ் தான். ஸோ மேரேஜுக்கு முன்னாடியே இந்த வேக்சின் பண்ணால் அதோட பெனிஃபிட்ஸ் இஸ் மோர் திஸ் திங். ஈவன் மேரீட் பீப்புள் ஆல்சோ ஹவ் ப்ரொவைடட் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்களுக்கு அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் தென் தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸ்போஜர் வரத்துக்கு முன்னாடி இந்த வேக்சின் எடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக

0: அவங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வராதுக்கு வாய்ப்புண்டு. பட் அவங்களும் ஸ்க்ரீனிங் போகணும். அதை தான் என்னுடைய மெயின் கண்டென்ஷன். ஈவன் இந்த ஹெச்பிவி இம்யூனைசேஷன் ஸ்கீம் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈவன் தோ அவங்களும் ஹெச்பிவி வேக்சின் எடுத்தாலும் சர்விக்கல் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ எவ்ரிபடி ஷுட் டேக் இந்த ஸ்க்ரீனிங் கேம்ப்.
1: ஓகே டாக்டர், இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி வந்து கல்லீரல் புற்றுநோயை தடுக்குமா?
0: ஆமாம், ஹெப்படைட்டிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி ரெண்டுமே வந்திருக்கு. அதில் முக்கியமாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி தான் வந்து மஞ்சக்காம வருன்னுவாங்க, இட் இஸ் லைக் எ ஜாண்டிஸ். ஸோ அதுக்கும் வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஆல்சோ அதோடய வேக்சின் போட்டால் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது லிவர் கேன்சர் வர்றதுக்கு அவாய்ட் பண்ணும்.
1: ஓகே டாக்டர், இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு வந்து கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து எப்போ செய்கிறது அவசியமானது?
0: எல்லா புற்றுநோய் எல்லா உறுப்புக்கும் புற்றுநோய் வந்தால் சிலதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டு இது மோஸ்ட் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் ஓரல் கேன்சர், கர்ப்பப்பை வாயிலேருந்து வரும் புற்றுநோயை தடுக்கலாம் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி. அதேமாரி வாயில் வரும் புற்றுநோயும் ஸ்க்ரீன் பண்ணி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஏர்லி. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேன்சர் வரத்துக்கு முன்னாடி சில ஆரம்ப அறிகுறிகள் உள்ள கேன்சர் இருக்குது, ப்ரீ கேன்சரஸ் லீஷன் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சா கேன்சர் வராது அவங்களுக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் ப்ரிவென்ஷன்.
1: ஓகே,
0: பிரஸ்ட் அண்ட் கொலான் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, ஏர்லியாக டிடெக்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் கேட்டது கொலான் கேன்சர். கொலான் கேன்சர் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுன்னா நம்ம வந்து நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோர் தென் கொலனோஸ்கோபி நம்மளுடைய டயட் பேட்டர்ன், டயட் பேட்டர்ன் அண்ட் பவல் மூமெண்ட், கரெக்டாக பவல் மூமெண்ட்ஸ். யூஸ்வலாக நமக்கு தெரியும் நம்மளுடைய பவல் மூமெண்ட்ஸ் மார்னிங்கில் யூஸ்வலாக ஒரு டைம் தான், அல்ல நம்ம பவுல் போகும்போது கான்ஸ்டிபேஷன்லாம் யூஸ்வலாக வராது, அல்ல அதில் வந்து கலர் சேஞ்சஸ்லாம் யூஸ்வலாக இருக்காது, அதில் பிளட்டோ அல்ல டார்க் கலர் இருக்காது. இந்த மாதிரி உள்ள பர்சனல் அவேர்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி பவல் மூமெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும். இவங்க அல்ல அதை மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும்போது டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க கொலனோஸ்கோபி. நம்மளாக போயிட்டு இதேமாரி சிடி ஸ்கேன் எடுக்க முடியாது, கொலனோஸ்கோபி எடுங்க எடுக்க முடியாது சொல்லுவது பிரச்சனைன்ட்டு வரும்போது நம்ம கொலனோஸ்கோபி எடுக்கலாம். இது வந்து யூஸ்வலாக வந்து எப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனிங் கொலனோஸ்கோபி எப்போ பண்ணலான்னா 50 வயசுக்கு மேலே கொலனோஸ்கோபி. இது வந்து இட் இஸ் எ அவுட் பேஷண்ட், அதாவது நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு 4 to 5 hours டைம் ஆகும் என்டையர் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். இது ஒரு மினிமலாக எந்த விதமான சர்ஜரிலாம் கிடையாது, ஆசன வாயு மூலமாக ஒரு சின்ன கேமரா விட்டு அவங்க அந்த குடல் மூலமாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்தால் அப்போயே அதை பயோப்சி எடுத்துகிட்டு போயிடலாம். இதனால் நம்ம அட்மிஷன் ஆகிறதோ அல்ல பயங்கரமாக பிரச்சனை வலியோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒன்லி திங் பவல் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அதுவும் அவங்க ப்ரேயராகவே கூப்பிட்டு பவல் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ தினமும் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் புற்றுநோய் அபாயம் குறையும்?
0: ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேரம் பண்ணணும்னு நம்ம செய்யணும், தென் எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணலான்றது இருக்கணும். ஸோ எவ்ரிபடி எக்ஸசைஸ்ன்றது எது வெறும் ஒரு பாடி பில்டிங்க்கோ அந்தமாரிலாம் கிடையாது. எக்ஸசைஸ்ன்றது எவ்ரிபடி ஷுட் டூ. நிறைய பேருடைய ஆக்டிவிட்டீஸோடைய லைஃபே நல்லா ஆக்டிவாக இருக்கும். அவங்களோட ப்ரொஃபஷனே இப்போ போஸ்ட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஏன்னா அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், நடக்கணும், போகணும், போயிட்டு வர்றது. ஸோ அதனால் பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் சொல்ல முடியாது, நல்ல ஆக்டிவான ப்ரொஃபஷன். ஸோ ஜென்ரலாகவே நம்ம லைஃப் டைப்பை ஆக்டிவாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் அவர் பீப்புள் அப்போ ஆஃபீஸ் ஜாப்ஸில் இருக்கவங்களோ அல்ல கிளரிக்கல் ஜாப்ஸ் இருக்காங்க அல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறது அல்ல ஃபைல்ஸ் டீல் பண்ணுறது இவங்க எல்லாமே வந்து நம்ம சேர் பவுண்ட் ஜாப்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி வி ஹவ் டு கெட் அப் ஃப்ரம் த சேர் அண்ட் பண்ணும். மீட்டிங்ஸ்லேயே நிறைய பேர் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் வந்து அப்பப்போ ஒரு பிரேக்ஸ் இருக்கணும். அதில் நம்மளுடைய ஒர்க் பண்ணுற இதுவே வந்து ஹை சேர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு சில டைமில் உட்காரணும், சில டைமில் ஹை சேரில் நின்று டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை மாறணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணணும், ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். கீழே வரும்போது நிறைய பேர் லிஃப்ட்டு கம்பல்சரி வருவாங்க, அதனால் ஈஸியாக நம்ம ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஈஸி டிப்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.5 மணி நேரம், 150 மினிட்ஸ், 2.5 மணி நேரம் அட்லீஸ்ட் இன் எ வீக் நம்ம ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணணும். விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க 75 மினிட்ஸ் இன் ஏ வீக் நல்லா பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து கார்டியோ மாரி பண்ணுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க.

0: அது ஆரோபிக்ஸ், இல்லை டான்ஸ் கிளாஸ், இதுமாதிரி எனி திங் இருக்கலாம். பட் மினிமம் மினிமம் சொல்கிறேன் இது. இதுவும் முக்கியமானது வெயிட் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங்கிறது ஒன்லி ஃபார் பாடி பில்டர்ஸ் கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ், எஸ்பெஷலி வென் தி ஆர் ரீச்சிங் மெனோபாஸ். மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய மசில் லாஸ் இருக்கும். ஈவன் மென் ஆல்சோ நிறைய பேர் வந்து ஒரு ஏஜ் ஆன பிறகு ஆக்டிவிட்டியே இருக்காது. அவங்க எப்போவுமே வந்து நல்ல பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் உட்காருறது டெஸ்க்டாப் தான் இருக்கும். ஸோ தே வில் பி லூசிங் மசில் லாஸ் இருக்கும். மசில் லாஸ் பண்ணுறது இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மளாம் வந்து டயபிட்டீஸாக மாறுறதுக்கு உள்ள விஷயம். நீங்கள் வந்து சுகர் டயட் எடுக்க மாட்டீங்க, இது இருக்காது, நார்மலாக தான் இருப்பீங்க, ரொம்ப கண்ட்ரோலான டயட்டாக இருக்கும். பட் உங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு புற்றுநோய் தடுப்பு பற்றி நிறைய விஷயங்களுக்கு கூட ஷேர் பண்ணீங்க கண்டிப்பாக. அண்ட் நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நேயர்கள் சார்பாகவும் நிறையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ.

0: ஹலோ வணக்கம் மக்களே, இது FM ரெயின்போ புதுவை 102.8. டைம் இப்ப சரியா 4:14 ஆயிட்டு இருக்கு. இது உங்களோட ஃபேவரட் ஃபன் லோடட் ஷோ, கட் கேமரா ரோலிங். இன்னைக்கு இந்த 1 hour உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க ஆர்ஜே சிந்து வந்தாச்சு. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஷோவை இன்னும் ஃபன்னா கொண்டு போறதுக்காக நம்ம ஆர்ஜே ரேவதி இருக்காங்க. குட் ஈவினிங் ரேவதி.
1: ஹாய், வணக்கம்.
0: எஸ் ரேவதி, இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். அதை கேட்டுட்டு மாசா அப்படியே பேசி காமிக்க போறாங்க. பேசி காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க.
1: கால் பண்ணணும்.
0: கால் பண்ணணும்.
1: என் நம்பருக்கு தான் 2271760 மற்றும் 2752232 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: எஸ் இப்போ உங்களுக்கான முதல் டயலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
2: சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
3: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்.
0: எஸ் எங்களை முதல்ல நாங்க திருத்திக்கிறோம்.
1: எஸ் எங்களை திருத்திட்டு அப்புறம் உங்களை திருத்துறோம். நீங்க எங்களை திருத்துங்க.
0: மாறி மாறி திருத்திக்கிறோம்.
1: திருத்திக்க போறோம்.
0: கால் பண்ணுங்க 2271760 2275230. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
4: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜான்சி ராணி மேம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நேற்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மாத்தி மாத்தி ட்ரை பண்றேன், எனக்கு லைன் கிடைக்கவே இல்ல.
0: உங்களுக்கே லைன் கிடைக்கலையா?
3: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான்
0: திருத்திக்கிறேன்.
4: உன்ன மாதிரி 80 கோடி பேரு இந்த நாட்டுல இருக்கிறாங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. முதல்ல நான் என்ன திருத்திக்கிறேன்.
1: இவ்வளவு சோகமா சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது கேட்டா ஒரு ஓடி
4: போடுங்க.
5: என்ன சாதாரணமான
6: உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு கொழுப்பு.

0: கேட்டிங்களா மேம்? ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
1: ஏய், என்ன என்ன சாதாரணமானவன் நினைச்சுக்கிட்டியாடா நீ? எனக்கு உடம்பு பூரா மூளை, உடம்பு பூரா மூளை இருக்க கூடாதுன்னு. தலை மூளை தலையில தான் இருக்கணும். உடம்பு பூரா மூளை இருந்தா அது பேர் கொழுப்பு.
0: என்ன எங்களுக்கு இப்பதான் தெரியுது மேம். சூப்பர், இன்னொரு ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு டயலாக்கும் அப்படியே இன்னும் ஒரு அந்த மாடுலேஷன்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
1: சரி, நான் ட்ரை
0: பண்ணேன். என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டியா?
1: ஆமா,
0: சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா?
1: நீங்க என்ன திருத்த கூடாதா? உங்களை மாதிரி உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்கலாம். உன்னை திருத்திட்டுனா என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்.
0: சரியான முடிவு. சூப்பர் மேம், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி,
0: நன்றி. இப்போ ரேவதி, இப்போ ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு திரும்ப டயலாக் பேச ரெடி ஆயிட்டு வாங்க. கால் பண்ணுங்க 2271760
2: மற்றும் 2275230.
0: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பேசலாமா?
3: இது தெரியாம தான் ஊருக்குள்ள பாதி பேர் சுத்துறோம்ல.
2: தலையில மட்டும் இல்ல, உடம்பு இருக்கு, நாங்க அது மாதிரி கொழுப்பு வேணும். நாங்க
3: ரேவதி போரஸ்.

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பரா டயலாக் பேசி காமிக்கிறதுக்காக அடுத்த காலர் வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
0: தமிழ்செல்வி மேம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா. நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். டயலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: இந்த டயலாக் இதுக்கு முன்னாடி நீங்க எப்ப கேட்டீங்க கடைசியா? லாஸ்ட் ஷோல சொல்லிடாதீங்க.
2: என்ன மேடம், நம்ம ஷோல கேட்கல. அப்பதான் கேட்டிருக்கோம் இல்லையா? அப்ப
1: கேட்டதுல ஒரு காலத்துல கேட்டது.
2: இந்த டயலாக் இப்பதானே போடுறீங்க?
0: ஆமா,
1: புதுசா கேட்டு பிராக்டிஸ் பண்ணியாச்சா?
2: மேடம், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பேசும்போது ஆஹா இவங்களா தான் நம்மளும் எங்க அப்படின்ற மாதிரி.
0: சின்ன
2: பையன் தானே, 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திட்டத்துக்கு என் வேலை இல்ல. முதல்ல என்ன நான் திட்டிக்கிறேன்.
1: இது வந்து எங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு மேம்.
0: எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. அப்படியா மேம்? எங்களைய சொன்னீங்க. இல்ல இல்ல, நீங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்க.
2: இல்ல மேடம், நீங்க தான் தான் எங்களை திருத்தணும்.
1: என்ன பெரிய பெரிய
2: சொல்லிட்டு
0: நீங்க தான் கஷ்டம். ஓ, நீங்க அத சொன்னீங்க.

0: ஓகே ரெடி மேம், அடுத்த டயலாக் பேசுறீங்களா?
1: ஆ பேசுவாங்க.
0: ஓகே கட் கேமரா.
2: ரோலிங்.
1: டேய் எனக்கு உடம்பு பூர மூளடா. அண்ணே உடம்பு பூர மூள, உடம்பு பூர இருந்தா அது குழப்பனே, மூள கிடையாது.
0: சூப்பர் மேடம், சூப்பர். அப்படியே அதே டெலிவரி கொண்டு வந்து
3: பேசல, டிவில டயலாக் போட விட்டு எங்களை கேட்க விடுறீங்க, கரெக்டா?
1: என்ன மேடம்,
3: டிவில டயலாக் போட விட்டு எங்களை கேட்க விடுறீங்க தானே?
0: என்ன நீங்க அப்படி பேசுனா அப்படின்னு டிவில அப்படியே போற மாதிரியே இருந்தது அந்த வாய்ஸ் மாதிரி என்ன மேம் என்ன கலைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லல அவ்வளவு சூப்பரா டெலிவரி பண்றீங்க டயலாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா பேசுறீங்கன்னு சொல்றேன் நீங்க இனிமேல் எவத்தி மெடல் நாங்க கொடுக்க போறோம் நம்ம முன்னாடியே சொல்லிடணும் லெட்டர் அனுப்பிச்சிடறேன்
1: இன்னொரு
0: டயலாக் வச்சிருக்கேன்.
4: வெளியே கொண்டு வந்து
0: நீங்க எங்களை திருப்பி கேட்டாலும் நாங்களும் அதான் சொல்லுவோம்.
1: மேடம்
0: பயமா இருக்கு.
3: நாங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களே, அதனால கொஞ்சம்
0: நீங்க எங்களை திருத்த கூடாதா?
3: கோவத்து கொஞ்சம்
1: இருக்கா
0: நீங்க
1: ரொம்ப அவசரம் வரீங்க சார், நிதானமாவும் பொறுமையாவும் அவசரமா எப்படி சார் எடுக்கணும் சார்? எடுங்க சார்,
3: போதும் போதும், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு.
0: நேயர்கள் நினைவிற்கு சிவ வல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். எஸ் அடுத்த காலர் வந்தாச்சு, பேசிடலாம்.
3: எஸ்
0: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ
0: ஹலோ
5: ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்
0: வணக்கம்,
5: நல்லபாணி.
0: என்ன மணி சார், டயலாக் கேட்டிங்களா?
5: ஆ கேட்டா மேடம்.
0: ஆ பேசலாமா?
5: பேசலாம் மேடம்.
0: இந்த டயலாக் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா?
5: முன்ன ஃபர்ஸ்ட் டயலாக் தான் எனக்கு தெரியும்.
3: பஞ்ச் டயலாக் தான் தெரியும்.
0: ஃபர்ஸ்ட் டயலாக்.
5: ஆமா
3: ஃபர்ஸ்ட் டயலாக்.
0: ஓகே.

0: ரெடி? கட் கேமரா ரோலிங்.
1: ஏய், எனக்கு உடம்பு பூரா மூளடா.
2: அண்ணே, உடம்பு பூரா மூளை இல்லண்ணே, கொழுப்பு.
0: அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்காக டயலாக் போடுவா?
1: போடுங்க மேடம்.
3: டக்குன்னு கேட்டதுனால டக்குன்னு வர மாட்டேங்குது, அதானே?
0: நான் உங்களுக்காக டயலாக் வருது, கேளுங்க.
4: சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா?
5: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்.
0: கேட்டீங்களா?
1: நாங்களே
0: திருந்திடுறோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க.
3: நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தீங்களா, தாங்கிக்க முடியல, அதனால நாங்களே எங்களை திருத்திக்கிறோம். என்ன சார்?
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி. நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு. ரேவதி, ஹலோ.
6: இரவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேம், மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம் இன்னைக்கு பாண்டியில?
0: பாண்டியில சூப்பரா இருக்கு. நீங்க டயலாக் கேட்டீங்களா?
6: இல்ல மேம், நான் கேக்கல. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
0: இன்னொரு வாட்டி உங்களுக்காக ஒரு ஃபேவரட்டான ரேவதியோட ஃபேவரட்டான டயலாக் கேக்குறேன், கேட்டுக்கோங்க.
4: ஆ, சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
5: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்.
0: கேட்டிங்களா?
6: ஆ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னாரு?
3: நான் சின்னவன் தானே, என்ன நீங்க திருத்த கூடாதா?
6: ஓகே, டன், போலாம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
6: ஹலோ,
0: நீங்க லைவ்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
3: பேசலாம் சார்.
0: அடா, பேசலாம்னு வந்துட்டு காணவே
3: அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டாரே.
0: ஓகே, அடுத்த கலர். ஹலோ,
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நீங்க
0: வந்தாலே நாங்க டயலாக் எடுத்து வச்சிருவோம்.
4: எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும்.
0: கேட்டீங்களா?
7: உன்ன மாதிரி 80 கோடி பேர் நாட்டுல இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல.
0: அடுத்து கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணுங்க.
3: முக்கியமான டயலாக் தான். முதல்ல என்ன நான் திருத்திக்கிறேன்?
7: முதல்ல என்ன நான் திருத்திக்கிறேன்?
3: அடுத்த டயலாக்.
7: ஏய், என்ன நினைச்ச? உடம்பு பூரா எனக்கு மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேர் மூளை இல்லன்னா கொழுப்பு.
0: கொழுப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
7: நன்றி,
0: நன்றி. அடுத்த ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ, ஹலோ.
6: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
3: சார் வந்து இப்படிக்கா போயிட்டு
0: அப்படிக்கா வந்துட்டேன்
3: சார். நடுவுல காணாம போயிட்டீங்களே.
0: நான் தான் ரொம்ப சின்ன பையனாச்சுல நீங்க நிறுத்தலாம்
6: ஒன்ன மாதிரி இந்த உலகத்துல மொத்தம் 80 கோடி பேர் இருப்பான். ஒவ்வொருத்தனையும் நான் திருத்திட்டு இருந்தா இன்னைக்கு நாள் முழுக்க உட்காந்து திருத்திட்டு இருக்க வேண்டியதுதான்.
3: வேஸ்ட் தானே, வேலை வட்டி இல்ல. அப்படி சொல்லுங்க சார்.
6: அப்படிதானே
0: நீங்க சொல்றதுதான் டயலாகே.
6: இல்ல வேற ஏதாவது

0: பண்ணிட்டேனா இல்லனா ஆட் பண்ண மாதிரி ஏதாவது
1: சொல்லுங்க. இல்ல இல்ல, இத வந்து நீங்க மட்டும் தான் உங்க மாடுலேஷன்ல சொல்லிருக்கீங்க.
0: அப்படியா?
2: ஆமா.
0: எப்படி மாடுலேஷன் வேற வேற மாதிரி சொல்லணும் அப்படிங்கறீங்க?
1: இல்ல இல்ல, அதாவது அத ஃபீல் பண்ணி உங்க ஸ்டைல்ல சொல்லிருக்கீங்க அப்படினு சொல்றேன் நான். டயலாக் டயலாக் சொல்லாம ஃபீல் பண்ணி அப்படி சொல்றீங்க.
2: சந்திரசேகர் சார் வெர்ஷன்.
1: எஸ்.
0: ஓ அப்படி.
2: ஆமா அப்படி.
0: சரி.
2: இன்னொரு டயலாக்
0: இப்போ இப்போ நான் ஃபீல் பண்ணி அப்படி சொல்லிட்டா.
2: ம்.
0: இது குழந்தை பேசுற மாதிரி இப்போ நீங்க ரசிப்பீங்க நிச்சயமா.
3: சின்ன பையன் தானே நீங்க, என்ன திருக்க வேண்டியது தானே? ஆமாண்டா, உன்ன மாதிரி மொத்தம் உலகத்துல மொத்தம் 80 கோடி பேர் இருப்பா. உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கா என் வேலை
1: தரேன்.
2: வேற லெவல் சார். எப்படி சார் நைட் எல்லாம் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்களா?
0: இல்ல இல்ல, அது தானா வருது. அடுத்து இத வந்து இப்ப குழந்தை பேசிருச்சு, அடுத்து ஆஸ் யூஷுவல் என்னோட மூட் மாடுலேஷன்ஸ்ல.
2: ஓகே.
0: உலகத்துல உள்ளவரையும் மொத்தம் 80 கோடி பேர் இருக்கான். உங்க எல்லாரையும் திருத்துறதா என்னோட வேலை பாரு. போட்டா
2: அப்பா,
1: போட்டா அந்த போட்டாதான் சார் நிக்கிதாங்க.
0: அடுத்து உலகத்துல 80 கோடி பேர் இருக்கான், ஒவ்வொருத்தரையும் திருத்துறதா என்னோட வேலை பாரு. போடா போ
2: போ போ, எங்கயாவது போயிடு.
1: போயா போ அப்படின்ற
0: மாதிரி மனசுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாடுலேஷன்.
2: எனக்கு வந்து அந்த குழந்தை பேசுற மாதிரி பேசினதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது சார்.
0: அப்படியே?
2: ஆமா, எங்க ரெண்டு பேருக்குமே அதான் ஃபேவரட்டா இருந்தது
1: அந்த வாய்ஸ்
0: மாடுலேஷன். குழந்தை வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு இன்ட்ரோ கொடுக்குது.
1: என்ன சார்?
0: இந்த ப்ரோக்ராம்க்கு குழந்தை நம்பர் சொல்லுது, அது மட்டும் சொல்லிடு.
1: ஆ ஓகே, கண்டிப்பா சொல்லிடலாம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கேட் கேமரா ரோலிங்
2: ரோலிங்.
3: கால் பண்ணுமா? கால் பண்ணுங்க. 2771760 2275330.
1: எஸ், கால் பண்ணுங்க, நாங்க வெயிட் பண்ணுறோம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: பை மேம், இருவருக்கும் நன்றி.
2: நன்றி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
6: மாமா, நீ அசி.
5: என்னடா திட்டியா?
6: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Samshi.
1: Take this, take everything.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சூப்பரா
3: இருக்கும். எங்க போனீங்க?
2: எங்க மேடம், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், உள்ளே போய் கூப்பிட மாட்டீங்க.
3: அப்படியா? அப்ப ரொம்ப நேரமா லைன்ல நின்னு இருக்கீங்க.
4: வேற
3: லெவல், சூப்பர் சூப்பர். நாங்க மிஸ் பண்ணோம் ரொம்ப. ஓகே சார்,
2: அடுத்த டயலாக் என்ன மேடம்? நான் சின்ன பையன் தானே, என்ன திருத்த கூடாதா? டேய், ஒன்ன மாதிரி 80 கோடி பேர்
3: நாட்டுல
2: இருக்காங்க, உங்களை திருத்தது என் வேலை கிடையாது. முதல்ல என்ன நான் திருத்திக்கிறேன்.
3: அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன ஆகுறது? ஓகே, நீங்க இந்த டயலாக் பேசி காமிங்க, உங்களுக்காகவே இந்த டயலாக் இருக்கு,
2: போடுங்க மேடம்.
5: வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? உன் பயத்தை உன் கண்ணுல நான் பாத்துட்டேன். அதை

0: ரூபா தானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன்.
1: கேட்டீங்களா
2: பாருங்க
1: நடிகையோட
3: வாய்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது மேடம்.
1: இன்னொருக்காக டைலாக் பிளே பண்ணுவா?
3: பண்ணுங்க மேடம்.
0: என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உன் பயத்தை உன் கண்ணுல நான் பாத்துட்டேன். அதை மெதுவா தானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன்.
1: கேட்டீங்களா? வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. நான் இப்ப படிச்சு காமிச்சத நீங்க இப்ப நடிச்சு காமிக்க போறீங்க.
3: ஓகே மேடம்.
2: ஓகே. எஸ். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க?
1: என்னதே
2: ஃபுல்லா படிச்சு காட்டல அப்படின்றது அவர் வந்து
1: ஒரு ஸ்டார்டிங் டபுளா இருக்குமோ அப்படினு. வீரம்னா என்ன தெரியுமா?
3: பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உன் பயத்தை உன் கண்ணுல பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும்.
2: அதை நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே நான் அறிமுகப்படுத்த போறேன்.
3: சரி ஓகே மேடம். ஓகே மேடம்.
2: எஸ். கட். கேமரா ரோலிங்.
3: வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உன் கண்ணுல அந்த பயத்தை நான் பாத்துட்டேன். அத உனக்கே நான் கொண்டு வந்து
1: பார்சல் உங்களுக்கே கொடுத்துறேன்.
2: பார்சல் டெலிவரி பண்ணிட்டு வீடு வெளிய வந்து சைன் போட்டு வாங்கிக்கோங்க. அதானே சார்?
3: அப்படிதான்.
1: அப்படிதான். சூப்பர் சூப்பர். ஓகே சார்.
4: நீங்க
2: பக்கத்துல கிளினிக்ல இருக்கா? மாலை வணக்கம். யார்?
4: பதினெட்டு
1: பேர் கொண்ட குழு வச்சிருக்கோம்.
4: பதினெட்டு பேரா மொத்தம் இருபத்தஞ்சு பேரா இருக்கீங்க. வீரன்னா என்ன தெரியுமா? பயமே இல்லாத நடிக்கிறது. பயத்தை நான் கண்ணுல பார்த்த நிதானமா அதை வெளியே கொண்டு வா. அத அதுக்கப்புறம்
1: இதுக்குதான் நாங்க வீடியோ ஃபார்முக்கு போவோமோ ஆடியோ ஃபார்ம்ல இருக்கோம்.
2: பயத்தை வெளியே கொண்டு அப்புறம் உட்கார வச்சு காஃபி குடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுதான் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு.
1: அதாவது சோறு போட்டு அடிக்க சொல்றீங்க.
2: வீரம் படத்துல வர மாதிரியே ஃபர்ஸ்ட் சாப்பாடு அப்புறம் வெளுத்து வாங்குறது. ஓகே மேம். அடுத்த டைலாக்.
4: நான் இந்த கட் கேமரா வழியில சூப்பரா பண்றீங்க. யாருக்கு யாரு கொடுத்தாலும் நல்லா சூப்பரா அதை நல்லா கொண்டு போறீங்க மேடம்.
2: அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க மேம்.
1: அவ்வளவு வண்டி வச்சிருக்கோம்.
2: ஓகே. நெக்ஸ்ட் டைலாக் பண்ணலாமா?
4: மேடம் தானா வரும் உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் தானா வரும்.
1: ஆமா மேடம், அது உண்மைதான் மேடம்.
2: உண்மை சொல்றாங்க.
4: நான் சாதாரண மனுஷனே இல்ல. எனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை மூளை இல்ல. நான் அது பேரே கொழுப்பு. தான் மூளை.
1: அடுத்து
4: அடுத்து சொல்றேன்.

0: பாருங்க
1: சொல்லி சொல்லிதான் உடம்ப ரடகரமா ஆக்கி
0: வச்சிருக்கேன்.
2: நேர்கள் நினைவிற்கு சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். எஸ் ரேவதி, இப்போ இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
2: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: கலகலப்பா வரப்பே கண்டுபிடிச்சிட்டோம்.
2: ஆமா, அந்த கலகலப்பை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு புரோட்டோகாலுக்காக உங்க பேரை நாங்க திரும்ப கேட்போம். நேரா கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேம்.
2: பேசலாமா?
3: என்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, அவங்களா திருத்துற வேலையா எனக்கு? முதல்ல என்ன நான் திருத்திக்கிறேன்.
2: அப்புறம் மேடம் வேற ஏதாவது விஷயம் இருக்கா?
1: திருத்திக்கிட்டு வரேன் அப்புறமா. அதானமா
2: நீங்களாம் சட்டில திருந்திடலாம். நானு ரேவதி எல்லாம் திருந்தணும் நினைச்சாலே அதுக்கே 1 வருஷம் ஆகும்,
1: 1 யுகம் ஆகலாம்.
2: சொல்லிட்டீங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க, நீங்க திருத்திப்பீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் பாவோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைலாக். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க
3: வெளிய கொண்டு
4: மேடம் நடன அழகி ரேவதி மேடம் வணக்கம் சொல்வது இளமாங்கலம் ஆர்
2: முருகன்.
4: கேட்டேன்
2: சரியா வராங்கன்னு பார்த்து காலரே
1: எடுக்கிறோம். கஷ்டம் வரீங்களா? கட் பண்ணி கடைசி வரீங்களா சார்?
4: சின்னவன்தானே என்ன திருத்த கூடாதானே? உன்ன போல இந்த நாட்டுல 80 கோடி பேர் இருக்காங்க, முதல்ல என்ன நான் திருத்திக்கணும்.

0: என்
1: தலையில மட்டும் மூளை இல்லடா, என் உடம்பு ஃபுல்லா மூளைடா, அதுக்கு பேர் மூளை இல்ல அண்ணே, அதுக்கு பேர் கொழுப்பு
0: அண்ணே, கொழுப்பு.
2: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: நன்றி சார்.
1: கமல் டயலாக்
2: அது மறந்துட்ட பாருங்க. என்ன ரேவதி கடமை தவறிட்டோம். ஓகே ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
1: வீரனா என்னன்னு தெரியுமா? உடம்புல இல்ல இருந்து
2: அது இல்ல அது வந்து நிலா அவலாஞ்சி இது வேற.
1: நான்
0: வீரனா என்ன தெரியுமா? ஐயோ நானும் உளர பாருங்க. வீரம்னா என்ன தெரியுமா?
1: வெளிய வந்து முருக, உள்ள வந்து சிந்து ரேவதி மேடம். மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேயர்கள் நினைவிற்கு, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: எஸ் ரேவதி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் யாருன்னு கேட்டலாமா?
1: எஸ்,
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: பாண்டிச்சேரி பீச்ல இருந்து ஆர்ஜே சாண்டி பேசிட்டு இருக்காங்க.
0: ஆர்ஜே சாண்டி, ஹலோ. ஹலோ,
1: நினைக்கிறேன்.
0: ஆ, சரி, ரேவதி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. சோ வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சு உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக ராக் பீச்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யார் அந்த ஆர்ஜே? வேற யாரு, நம்ம எஃப்எம் ரெயின்போட சரவெடி தான் ஆர்ஜே சாண்டி. எஸ் நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல இருந்து இன்னைக்கு ஃபன் பண்ண போறாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா? ஹாய், வணக்கம்.
2: எல்லாருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி சரவடிதான். வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்களா? அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில போறாங்க வரேன், எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டு எல்லாருமே படிக்க கேட்டு படிக்க போறோம். அந்த வகையில ஒருத்தர் இப்ப நம்ம கிட்ட மாட்டிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். அல்ல, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜெயராஜ்.
2: எங்கிருந்து வரீங்க?
3: நாங்க உழவர்கரையில இருந்து வரோம்.
2: சூப்பர். ரெகுலரா பீஸ் வரீங்களா?
3: நினைக்கிறது. அப்புறம் இங்க இருந்து அது வரைக்கும் நடப்போம், அதுல இருந்து இது வரைக்கும் நடப்போம். இந்த மூணு
2: வழக்கமா எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து ரிலேட்டடா இருக்கு சரிங்களா? சரி, ஓகே. கிட்டத்தட்ட பீச் வந்து உங்க கூட எல்லா நேரமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மூணு ஆப்ஷன் சொல்றேன். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது, ஃபேமிலியா வர்றது, தனியா வர்றது. அப்ப இந்த மூணு ஆப்ஷன்ல எதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
3: ஃப்ரெண்ட்ஸோட வருது.
2: ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண அனுபவம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க.
3: சின்ன பசங்க நம்ம அங்க விளையாடுறது, அந்த நைட்ல விளையாட பார்த்து நல்லா ஜாலியா இருக்கிறது. அப்புறம் அந்த ஒரு பிறந்த நாள் சொன்னாக்கா எல்லாருமே நம்ம நம்மளோட தெரிஞ்சவங்க தான் இல்லாம எல்லாரோட கொண்டாடணும்னு சொன்னா பீச்சுக்கு வந்தா நம்ம எல்லாரோட கொண்டாடலாம். அதனால அந்த அனுபவம், அதாவது பிறந்த நாள்னா அங்க வந்து கொண்டாடுறதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம்.
2: இந்த மாதிரி எத்தனை பிறந்த நாள் கொண்டாடுறீங்க?
3: இது வரைக்கும் எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது இல்ல, மற்றவங்க பிறந்த நாள் இங்க வந்து கொண்டாடுறது சந்தோஷமா இருக்கும்.
2: கபடி
3: கொஞ்சம் விளையாடுவோம், ரொம்ப நிறைய அடிபடுது. ஆமா,
2: அப்ப அதுக்கு நீங்க இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ரொம்ப எல்லாம் வந்து டீப்பா போகுது. ஓகேவா? ஒருத்தர் பூ எடுத்து துப்பாக்கில போட்டு சுத்தானா?
3: ஏன்னா துப்பாக்கிய
2: இல்லங்க, பூ எடுத்து துப்பாக்கில போட்டு சுத்தான். அதனால ஏன்? ஏன்னா அது குத்து பண்ணிய

0: புரியுதா? நான் கேட்க வர்றது உங்களுக்கு புரியுதா? சரி ஓகே, அடுத்த கேள்வி சரியா? இது வந்து மேக்ஸ் ரிலேட்டட். மேக்ஸ்ல வந்து நீங்க என்ன புளியா?
1: புளிதான்.
0: அப்பனே இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. நான் பாக்கேன், ஒருத்தன் அஞ்சாவது மாடியில வீட்டுக்கு போகணும், ஒரு மாடிக்கு 15 படிக்கட்டு. அப்ப அஞ்சாவது மாடிக்கு எத்தனை படிக்கட்டு ஏறுவான்?
1: ஒரு மாடிக்கு 15?
0: ஆமா,
1: 30, 60, 75.
0: எத்தனை படிக்கட்டு திரும்ப ஏறுவான்? எல்லா படிக்கட்டுமே ஏறுவான்.
1: இது மாதிரி தயாரிச்சு வருவீங்க?
0: ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது, அது என்ன?
1: அது
0: என்ன?
1: ஒன்னேன்
0: இதுவும் ஒத்துக்கூடாது, ஏன்னா சீயும் ஏக்கு அப்புறம் தானே வருது. ஓகேவா? சரி, தமிழ் படம் சொல்லுங்க.
1: இங்கிலீஷ்
0: தமிழ் படம் சொல்ல சொன்னா இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் படம் பேர் ஏதாவது சொல்லணும். சரி, எங்க போறீங்க?
1: திரும்பி கேளுங்க. வேற ஃபர்ஸ்ட் டைம்
0: கேளு. எங்க போறீங்க?
1: சாப்பிட்டா?
0: சரி, பாஷா படத்துல ஹீரோ யாரு?
1: சென்னை போகிறான்.
0: அப்படி தப்பா சொல்லக்கூடாது. இப்போ பாஷா படத்துல யாரு என்ன? சிவகார்த்திகேயன் அப்படின்னு
1: சொல்லணும். அப்படி சொல்லணும். அந்த கேளுக்கு ரிலேட்டடா
0: யாருன்னா
1: கேளு. கேளுங்க. தெரியல.
0: சரி, வேற கேஷன் கேட்கறேன். ஏரோப்ளேன் எதுல போகுது?
1: தண்ணியில போகுது.
0: சரி, சினிமா தேட்டர்ல என்ன பார்ப்பீங்க?
1: ஃபுட்பால் பார்ப்போம்.
0: அதையும் பார்க்கலாம், பட் இது வந்து பேச முடியாது. சரி, பெட் பக்கில் என்ன போடுவீங்க?
1: தரக்கு போடு.
0: இதை வந்து இதை பத்தி தான் பேசக்கூடாது சரிங்களா? கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க?
1: சாப்பிட்டு வரும்.
0: ஓகே, வீட்டுக்கு எப்படி வந்தீங்க?
1: போவே இல்லை.
0: இப்போ வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வீட்டுக்கு எப்படி வந்தீங்க?
1: சொல்லுங்க. படமே பார்க்க மாட்டாங்க.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏழு பாட்டு ஏதாவது சொல்லுங்க.
1: பிடிச்ச பாட்டுதான்.
0: அவ்வளவுதான் வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஏழு பேர் பேர்
1: சொல்லுங்க.
0: அது உங்க சை
1: சுசி, வளரி, சிவாலின், சாண்ட்ரி, சர்மி,
0: ஏதாவது கேட்டீங்களா?
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிருக்கேன், அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. கவி பிரியா. அடா என்ன பேர், கவிதெல்லாம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் தெரியாது, பேர் மட்டும் கவி பிரியா, அவ்வளவுதான். சரி ஓகே. பீச்சுக்கு வந்து எவ்வளவு ரெகுலரா வருவீங்க? நாங்க எப்பயுமே பீச்சுல தான் இருப்போம், போர் அடிச்சாலும் பீச்சு தான். ஓகே, பீச்சை தாண்டி பாண்டிச்சேரியில நிறைய ஃபேமஸான ஊர்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கன்னா அந்த பீச்சை தாண்டி என்னென்ன ஃபேமஸான பிளேஸ் எல்லாம் போயிருக்கீங்க?
1: அரவிந்த் போயிருக்கோம்,
0: சூப்பர். மெரினா பீச் போயிருக்கோம், சூப்பர். எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். சரி ஓகே, டக்கு ஞாபகம் வர மாட்டேன். உங்களுக்கு என்னதான் ஊருக்கு போனாலும் அந்த ராக் பீச் மேல ஒரு பர்சனல் டச் இருக்கும், அந்த மாதிரி உங்களோட பர்சனல் அனுபவம் சொல்லுங்க.
1: பீச்சுக்கு வந்தா நாங்க மாட்டு உட்காந்துருப்போம், எங்க யாரும் ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, ஏன் இது பண்றீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க இஷ்டம், அது எங்க வீடு மாதிரி நாங்க ஜாலியா இருப்போம்.
0: நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி
1: யாரும் எங்களை கேள்வி கேட்கறதா கேள்வி
0: கேட்க. எவ்வளவு நேரம் வந்து மேக்சிமமா வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க?
1: நாங்க ஒரு ராத்திரி ஃபுல்லா கூட அங்கேயே இருப்போம், 8 to 8 கூட இருப்போம்.
0: அவ்வளவு டச் உங்களுக்கு. சரி ஓகே, பீச்சுக்கு வந்தா இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாது அப்படின்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க?
1: என்ன, ஒரு நடத்த தூங்குவோம், ஒரு நடத்த போன் நோண்டுவோம், அது எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
0: சரி ஓகே, பீச்சுக்கு வந்தா நான் இந்த விஷயத்த அங்க முடிவு பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்?
1: அருவி குருவி
0: என்ன ஒரு
1: ரைனி அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியலீங்களே?
0: லைட்டா யோசிக்கிறாங்க, அருவி குருவி என்ன வித்தியாசம்? மாநிலம் எது இந்தியால வந்து ரொம்ப கவலையான மாநிலம்? சரியா, ஒரிசா. ஒரி வருதுல,
1: பரவாயில்ல.
0: சரி, ஒருத்தன் டெய்லி ஸ்கூலுக்கு ஏணி எடுத்துட்டு போனாங்க,
1: டெய்லி ஸ்கூல் பீரியட் எடுத்துட்டு
0: போறான். தெரியலையா, இப்படி எல்லாம் பாக்க கூடாது, ஏதாவது சொல்ல வரணும், தப்பாவது ஏதாவது சொல்லணும்.
1: இப்படி பிரியாணி எடுத்துன்னு
0: போனா ஏணி, ஏணி,
1: ஏணியா? என் காலேஜ் பிரியாணின்னு வந்தது இவ்வளவு தரம்.
0: நோ நோ நோ நோ, ஏணி ஏணி
1: ஏறி ஏணி எதுக்கு எடுத்துன்னு
0: போறான்? அது ஏணி இல்லை பள்ளி, அதனால ஏணி எடுத்துன்னு போன.
1: அப்பா எப்படி யோசிக்கிறீங்க?
0: சரி, கிளி மழையில நினைஞ்சா என்ன ஆகும்?
1: கிளி மழையில நினைஞ்சா
0: என்ன ஆகும்?
1: கிளி மழையில நினைஞ்சா ஈரமாகும்,
0: வெட்டி கிளி ஆகும். வெட்டி கிளி, வெட்டி கிளி. ஓ, வெட்டி ஆகும். சரி, நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லல, அதனால கொஞ்சம் அடுத்து நீங்க பெனால்டி விளையாட போறீங்க.
1: சொல்லுங்க, பெனால்டி
0: ஆட்டி வச்சு விளையாடுவோமா?
1: சரி,
0: கேட்க கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லவே கூடாது. ஓகே, வீட்டுக்கு எப்படி வந்தீங்க?
1: கோயிலுக்கு போறேன் நான்.
0: உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கீங்க.
1: அஸ்டா,
0: உங்களுக்கு சிங்கிள் அண்ணா ரொம்ப பிடிக்குமா?
1: ஹேர் ஸ்டைல் பண்ணணும் போய் எங்கன்னா.
0: ஓ, உங்க ஹேர் இப்பயே நல்லா இருக்கீங்க. திரும்பி திரும்பி சாப்பாட்டே ஏனிக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க?
1: சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல.
0: தெரியாத அளவுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்க?
1: உங்க கேள்வி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
0: ஐஸ்கிரீம்ல எத்தனை பிளேவர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும்,
0: ஃபிளேவர்லாம் கிடையாது.
1: ஐயோயோ, எப்படி ஐஸ்கிரீம் மட்டும் அவுட் ஆகிட்டீங்க பாத்தீங்களா?
0: அப்படிங்களா? சரி ஓகே, ராங் ஆன்சர் ஒன்லி விளையாடுவீங்களா?
1: இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட்.
0: ஓகே, நான் கேக்குற கேள்விக்கு சம்பந்தமா வித்தியாசமா மாத்தி சொல்லணும்.
1: சம்பந்தமா வித்தியாசமா மாத்தி,
0: ஏரோப்ளைன் எதுல ஓடுனா தண்ணியில ஓடுது அப்படி?
1: ஓ ஓகே, டன்.
0: ஓகே, பீச்ல என்ன இருக்கு?
1: நெருப்பு இருக்கு.
0: அதே அப்பா, பரவாயில்லையா, ஆன்சர் பிடிச்சி விட்டீங்க. கருத்துக்களை கச்சிதமாக கவி கொண்டீங்க போங்க. ஓகே, பாஷா பட்டில் யார் ஹீரோ?
1: சூரி.
0: சயின்ஸ். ஏடிஎம்ல என்ன வரும்?
1: நகை வரும்.
0: அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாது. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. 8. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச எட்டு உங்க

0: நேரம் 5:15. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்சுக்கு போய் செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பல டாஸ்க் எல்லாம் கொடுத்து அதை நீங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பயங்கரமா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ ஒரு வருஷம் நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ஓகே நான் பேசுறேனே அப்படின்னு

0: பேர் சவிதா, பவித்ரா, பிரியங்கா, கீர்த்தனா.
1: எட்டு பேர் சொன்னா நாலு பேரு நாக்கு தள்ளுது.
0: சத்யா,
1: சரி,
0: ஸ்வேதா, குரல், முட்டை போண்டா, இலக்கியா, சாந்தி.
1: அப்புறம் சரி ஓகே. இப்ப வந்து நீங்க தேட்டர்ல பார்த்தா அஞ்சு படம் பேர் சொல்லுங்க.
0: சுரா,
1: ஓகே,
0: பியோ,
1: ஓகே, லவ் டுடே, ஓகே. மூணு மியூசிக் டைரக்டர் பேர், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்.
0: இளையராஜா, ஏஆர் ரஹ்மான்,
1: ஓகே,
0: இமான்.
1: ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு நீங்க வந்து பீட் வந்துட்டீங்க, இந்த பாட்டை நான் எப்பவுமே கேட்பேன், திருப்பி திருப்பி கேட்பேன்னா என்ன பாட்டா இருக்கும்?
0: மூங்கில் காடுகளே, விக்ரம் சாங்.
1: நைஸ், ஓகே. இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு, கேட்டவொடனே ஸ்வீட்டா பேசுனீங்க. எஃப்எம்லாம் கேட்பீங்களா?
0: கேட்போம்.
1: சரி ஓகே, ரெகுலரா எஃப்எம் கேளுங்க. நீங்க பேசியதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: தொடர்ந்து இணைந்திருங்க.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தேங்க்ஸ்ப்பா.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: நேரம் 5:28. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்கி க்வெஷ்சன்ஸ் மாற்றி யோசின்னு பல வித்திய ராக் பீச்சில் இருக்க மக்கள்கிட்ட இறக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே சாண்டி. தொடர்ந்து பேசலாமா?
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. வாக்கிங் போயிட்டு இருந்தவங்களை டார்கெட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு டயர்டா உட்காந்துருந்தவங்களை நம்ம வந்துட்டு கேள்வி கேட்க போறோம். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க?
2: பாண்டிச்சேரியில இருந்து வரேன்.
1: ஓகே, பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பீச் வந்து ரொம்ப க்ளோஸா அவங்க மனசுக்கு ரொம்ப ஒரு டச்சான ஒரு பிளேஸ். உங்களுக்கு என்ன ஒரு அந்த உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க.
2: ரொம்ப கவலையா மனசு உடஞ்சி போய் கடல்.
1: ஆனா இப்படி மனசு உடஞ்ச யாரும் சிரிச்சு சொல்லி கேள்விப்பட்டதில்லை தானே.
2: மனசு கவலையா இருந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் அமைதி வேணும்னா கடல்கரைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் நின்று அதை விட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.
1: சரி, அப்போ உங்களுக்கு வந்தாலுமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.
2: ஆமா,
1: சரி, ஓகே. பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க பாண்டிச்சேரியில?
2: நான் 76ல இருந்து இருக்கிறேன்.
1: ஓகே, அதுக்கு முன்னாடி?
2: அதுக்கு முன்னாடி எங்க வீடு எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க.
1: விழுப்புரத்துல இருந்து?
2: விழுப்புரத்துல இருந்து.
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்து பீச் வந்தீங்க?
2: எனக்கு கல்யாணம் ஆகி 76ல கல்யாணம் ஆச்சு. 77ல பெரியவன் பிறந்தான், 79ல சின்னவன் பிறந்தான்.
1: சரி,
2: அவங்க ரெண்டு பேரும் பெருசானதையா அவங்களுக்கு என்ன ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்ப நாங்க ஃபேமிலியோட வீட்டுக்காரு முத முத என்ன
1: கூட்ட வந்தாங்க.
2: அப்பதான் கடலே நான் பாக்குறேன். கடல் தான் எனக்கு இந்தானே தெரியாது, கேள்விதான்
1: பண்ணுகிறேன்.
2: அப்ப பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்களை விளையாட விட்டுங்க, நாங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசுங்க, சாப்பிடுற பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷமா
1: இருந்துச்சு. ஆமா, சின்ன பிள்ளைங்களை வந்து யாருன்னா பீசி போகணும்னு உங்க பசங்களை கேட்டுதா கூட எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா?
2: ஆஹ், செஞ்சுக்கிறேன்.
1: என்ன சொல்லிருக்கீங்க?
2: ரெண்டு பேரும் வாங்கம்மா பீச்சுக்கு, வம்ப பண்ணுவேன், இன்னைக்கு போக கூடாது, இன்னைக்கு அங்க ஆள்

0: போயிருக்காங்க, நீ தான் போட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வீட்டுக்கு போறப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறீங்க.
1: ஆமா
0: சரி ஓகே. இப்ப பசங்க கூட வந்ததுக்கும் இப்ப நீங்க வர்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க?
1: எப்படி பாக்கறேன்னா, குடும்பத்தோட ஃபேமிலியோட இருக்கும்போது அது தனி சந்தோஷம் தான். இப்ப நான் தனியில தனிமையில இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். மன அமைதி, மன அமைதி.
0: ஓகே சரி. பீச்சை தாண்டி என்னென்ன இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களே?
1: முத முத போனது வந்து இருஜாண்டூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன், சம்பா கோயிலுக்கு போயிருக்கிறேன், ஆரவில்லுக்கு போயிருக்கிறேன், ஆசிரமம் போயிருக்கிறேன்.
0: ஓகே
1: இது நாலு இடம்தான் போயிருக்கேன்.
0: ஆ சரி ஓகே. பாண்டிச்சேரியில சுத்து வட்டாரத்துல எங்க போனாலுமே நிறைய பீச்சஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்திருக்கீங்க ஓகேங்களா? இப்போ அதர் பீச்சஸ் போய் ஈடன் பீச், பாண்டி மெரினா எல்லாம் போயிருக்கீங்களா?
1: பாண்டி மெரினா போயிருக்கேன்.
0: சரி ஓகே. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு கேட்டு நான் கஷ்டப்படுத்த விரும்பல, அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
1: சரிங்க.
0: ரேண்டமா யூஸ் பண்ண பழமொழி ஏதாவது சொல்லுங்க.
1: எங்க பையனை அடிக்கடி சொல்லுவேன், டே இப்பெல்லாம் செய்யக்கூடாது, அஞ்சுல விளையாட்டு ஐம்பதுல விளையாதுன்னு சொல்லுவாங்க. போகுங்க இதே கரெக்டா இருந்து சொல்லுவாங்க.
0: இந்த பழமொழி வந்து நீங்க ரெகுலரா யூஸ்
1: பண்ணுவேன்.
0: சரி ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு பழமொழி விளக்கம் கேட்கட்டுமா? சரி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
1: ஆமா.
0: அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க?
1: கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது, அதுக்கு நம்ம தான் சொல்லுங்க. அஞ்சாலுதான் தெரியாது
0: கழுன்றது ஒரு வகையான என்ன சொல்றது, நானல் மாதிரி ஒரு பயிர். அந்த கழுவை வந்து வாயா தைக்கும் போது கற்பூர வாசனை வருமா? சோ கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, அதான். அதுக்கப்புறம் தான் அது மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஆயிடுச்சு.
1: உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க படிச்சவங்க, நாங்கள படிக்காத எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு.
0: சரி ஓகே. சினிமாலாம் பாத்துருக்கீங்களா?
1: பாத்துக்கிறேன்.
0: சரி, நீங்க லாஸ்டா பார்த்த தியேட்டர்ல போய் பார்த்த படம் எது?
1: லாஸ்டா பார்த்து ஒரு ஊதாப்பு கணிச்சுருக்கு.
0: அதே அப்பா ரொம்ப காலத்து படம். அதுக்கப்புறம் நீங்க தியேட்டரே போலயா?
1: அப்புறம் போய் என்ன?
0: சரி,
1: நீங்கள் கேட்டவை பாத்துருக்கிறேன்.
0: ஓகே.
1: அப்புறம் மன்னாதி மன்னன் பாத்துருக்கிறேன்.
0: சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு சினிமா பாட்டு சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த நாள் பாட்டு தான், பராசக்தியில ஓ ரசிகர் சிம்மானு. அப்புறம் வந்து பராசக்தியில இன்னொரு பாட்டு வந்து புது பெண்ணின்
0: மனதை ரொம்ப பிடிச்ச பாட்டு நினைக்கிறேன்.
1: இப்ப கூட அந்த பாட்டை பாராம அழகா பாடுவேன்.
0: பாடுங்க பாப்போம். சும்மா பாடுங்க.
1: ஓ ரசிக்கு சிம்மணி வா ஜொலிக்கு உடை அணிந்து கழித்து நடன புரிவோ. அதை நினைக்கும் பொழுது மனை நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோ. கட்டில இன்று திறமும் கண்டு அதன் கட்டளை இல்லை மயக்கம் கொண்டு கட்டிலையில் திறமும் கண்டு அதன் கட்டளை இல்லை மயக்கும் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என மகிழ்ந்து விற்பனை செய்யாது மகிழே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என மகிழ்ந்து விற்பனை செய்யாது மகிழே. அதை நினைக்கும் பொழுது மனை நினைக்க விதத்து சுகம் அளித்து தலைகள் அறிவோம்.
0: ரொம்ப நன்றி. நீங்க எஸ்எம்லாம் கேட்பீங்களா? தொழில்நுட்ப
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நேரம் 5:46. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்டு கடியெல்லாம் கேட்டு

0: சரி, ஒரு பாட்டு கேட்டா அதே பாட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு?
1: உங்களுக்கு
0: மூணு ஆப்ஷன் தரேன், ஃபேமிலியோட வரணும், ஃப்ரெண்ட்ஸோட வரணும், தனியா வரணும். நீங்க எதாச்சும்
1: தனியா தான்.
0: ஸோ தனியா வர்றது உங்களுக்கு ரொம்ப பயிற்சி.
1: தனியா ட்ராவல் பண்றது ரொம்ப.
0: ஓகே, பாண்டி தாண்டி வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: சரி, ஓகே,
0: ஓ அப்படி. சரி, ஓகே, பாண்டிச்சேரியில பீச்சை தாண்டி என்ன ஃபேமஸான பிளேஸ் எல்லாம்
1: பாத்துருக்கீங்க?
0: என்ன பாப்பீங்க? ஓகே, வாட்ச்ல என்ன பாப்பீங்க? டக்கு டக்குன்னு
1: சொல்லணும்.
0: மேபி இருக்கலாம்ல. ஓகே, தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்? நாய் எப்படி குறைக்கும்? சரி, இது வரைக்கும் விட்டுருங்க, நம்பருக்கு எனக்கு போயிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது சொல்லுங்க. ஓகே, 18 தமிழ்லையும் அதுக்கு அடுத்து 17 இங்கிலீஷ்லயும் அப்படியே தலை கீழே கட கட கட நான் பார்ப்போம். சும்மா சொல்லு.
1: 18, 17, 16, 15, 14
0: அதுதான்.
1: 12, 13, 14, 15, 16, 17, 18, 7, 6, 5, 4, 3, 2.
0: ரெயின்போ 2.8. சரோஜா சாமான் நிக்காலோ.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: நேரம் 6:04. வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடோ விளையாடோ. ஸோ இன்னைக்கு ஆர்ஜே சாண்டி தான் ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுறாங்களா இல்ல எண்ட் கார்டு போடுறாங்களான்னு அவங்களே கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டைம் கரெக்டா கிட்டத்தட்ட நிறைவடைற கட்டத்துக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு நிறைய பேரு நிறைய விஷயத்துக்காக வருவாங்க. ஒருத்தவங்க அமைதிக்காக வராங்க, ஒருத்தவங்க சந்தோஷத்துக்காக வராங்க, ஒருத்தவங்க கலகலப்புக்காக வராங்க, ஃபேமிலியோட வராங்க, ஃப்ரெண்ட்ஸோட வராங்க, தனியா வராங்க, ஆரோக்கியத்துக்காகவும் வராங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு விளையாடுறதுக்காக வந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் என் கூட விளையாடின எல்லா நேயர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்றேன். கேட்டதற்கு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஸ்டுடியோலேருந்து ஹெல்ப் பண்ண ஆர்ஜே ரேவதிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வேற நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. டாடா, பை பை. எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா எஃப்எம் கேட்டுட்டு உங்களோட நாளை லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே சாண்டி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலையா மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 28,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு, அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. இல்ல வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: வங்கி கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
1: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
7: இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கடந்த 2023 மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் கொண்டு வந்தார். உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அதிகம் ஈர்க்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் வகையில் வருமான வரி சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை திருத்துவதற்கான மசோதாவையும் அவர் அவையில் அறிமுகப்படுத்தினார். நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு மற்றும் உறுதிமொழி குழுவின் அறிக்கைகளும் மக்களவையில் தாக்கல்

0: சட்டத்திருத்த மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் மாநிலங்களவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிறப்பு இறப்புகள் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுவதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன.
1: நாடாளுமன்றத்தின் அமர்வு காலத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவினர் நடத்தும் மங்கள் மிலன் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது. திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்த இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சியின் எம்பிக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு பக்தியார் சைடோவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நாடாளுமன்ற ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடுகள், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகள் மூலம் மேலும் வலுப்படுத்துவது குறித்து பயனுள்ள விவாதங்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றன. இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நாடாளுமன்ற நட்புறவு குழு கடந்த மார்ச் மாதம் அமைக்கப்பட்டதை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சமூக ஊடக பதிவு ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிகளுக்கான சர்வதேச கழகத்தின் தலைவர் என்ற முறையில் இன்று புதுடில்லியில் இந்தியாவிற்கான கஜகஸ்தான் தூதர் திரு அஸ்மத் எஸ்கராயேவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் தேர்தல் நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகுந்த அனுபவம் மற்றும் வளர்ச்சி நோக்குடன் கூடிய திரு ரங்கசாமியின் தலைமைத்துவத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரங்கசாமி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ தாம் வேண்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, மணிப்பூர் முதலமைச்சர் திரு யூ நாம் கேம்சன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடகத்தில் செய்திகள் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சரின் வீட்டிற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் பொருளாதார குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களில் 274 பேர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விசாரணைக்காக மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
0: வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளை கையாளுவது குறித்து அரசு தனி சட்டம் ஒன்றை இயற்றி தொழில்நுட்ப ஆதரவுடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பு ஒன்றையும் உருவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றவாளிகளை தேடிப்பிடிக்க இன்டர்போல் அமைப்பினர் மூலம் பிறப்பிக்கப்படும் ரெட் கார்னர் நோட்டீஸ்களின் எண்ணிக்கையும் கடந்த 3 ஆண்டுகளில் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளது. இதற்கென உலக அளவிலான தேடுதல் பணிகள், உலக நாடுகளுடன் வலுவான ஒருங்கிணைப்பு, திறன்மிகு ராஜதந்திரம் ஆகிய மும்முனை உத்திகளை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
1: காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை இன்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பெண்களை அவமதிக்கும் விதத்தில் திரு உதயநிதி பேசியதாக தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போலீஸ் நடவடிக்கை குறித்து தகவல் கிடைத்தவுடன் உதயநிதி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு மீது பின்னர்

0: நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் போலீசார் இன்றைய தினத்திற்குள் விசாரணைகளை முடித்து திரு உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விசாரணைகளுக்கு திரு உதயநிதி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் திரு உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 5, 8, 12, 19, 22, 26 மற்றும் 29 தேதிகளில் புதுச்சேரி திருப்பதி மேமு எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதே நாட்களில் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மேமு பேசஞ்சர் ரயிலும் புதுச்சேரிக்கு பதிலாக விழுப்புரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் மேற்கொள்ளப்படும் பொறியியல் பணிகள் காரணமாக இம்மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதே பாதையில் செல்லும் வேறு பல ரயில்கள் இயக்கப்படும் நேரத்திலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேரளத்தில் அனைத்து 14 மாவட்டங்களுக்கும் இன்று அதி கனமழை குறித்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 16 பேர் மழை காரணமான சம்பவங்களில் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். மலைச்சரிவு ஆபத்து அதிகமுள்ள இடங்களிலிருந்து விலகி இருக்கும்படி கேரள அரசு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மற்றும் புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
5: Go for PLI.
6: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: நேரம் 6:22. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் என் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்க மனம் விரும்பும் பாடல்களை எல்லாம் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2272530. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 04133 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், போனகையில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா மேம்.
0: என்ன பாடல் வேணும் உனக்கு?
1: தேவாசங் பாட்டு மேம், கண்ணெதிரிய தோன்றினால இருந்து கொத்தாள் சாவடி லேடி.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபோலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். அதாவது சிறுபொலி சிந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம்.
0: நன்றி நன்றி. என்ன சாங் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து சார்லி சாப்பிடுங்க, பாடல் வந்து முதலாம் சந்திப்பில்.
0: முதலாம் சந்திப்பில், ஓகே. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: நேயர்கள் நினைவிற்கு, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்கள் நினைவிற்கு சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 6:41:34 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
1: கலைசு
0: சார், எப்படி இருக்கீங்க?

0: நாம் நலம், தாங்கள் நலமா, தொழில் உதவியாளர்கள் இருவரும் நலமா,
1: எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சாங் வேணும் இன்னைக்கு?
0: பொன்மாலை பொன்மாலை நேர சுழலோடு தருவது நாட்டுப்புற பாட்டு பாடல் வழியே ஆடலும் பாடலும் என வருவது ஒரு சோடி குயில்கள் கொச்சி வச்சு கொச்சி வச்சு கொச்சி பிடிக்க நீங்களும் நாங்களும் ஒரு ஆட்டமோடு கூடிய பாடலை இந்த நேரத்தில் எங்கள் வானொலி வழி எங்கள் வானொலிக்கு தாருகிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி
1: நன்றி.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன சாங் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு என்ன சி மச்சான் படத்துல இருந்து ஆடியில செய்தி சொல்லி அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: அப்படியே பாடுறீங்களா ரெண்டு லைன்?
1: வராது மேம்,
0: வராது. ஓகே, உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

இந்த நிகழ்ச்சியில உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2272530 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்டத்திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகுந்த அனுபவம் மற்றும் வளர்ச்சி நோக்குடன் கூடிய திரு ரங்கசாமியின் தலைமைத்துவத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரங்கசாமி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ தாம் வேண்டுவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை இன்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இன்றைய தினத்தில்

நாட்களுக்குள் விசாரணையை முடித்து திரு உதயநிதியை இன்றே விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனியா சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் மேடம். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து படம் பாசமழை. பாடல் வந்து ஒரு பாட்டு மனசு ஜானகி அம்மா வாய்ஸ்ல மேடம்.
0: ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: மாப்பிள்ளை என்னதான் சுகமோ நெஞ்சிலே அந்த பாட்டு மேடம் அடுத்த லைன் வரலையே. இதுதான்பிலேங்கள் நீ பாடவா, பண் பாடும் மோகங்கள் நான் காணவா, என்னாலும் காதல் உறவே என்னதான் சுகமோ.
2: நான் பாட்டு போடுவா இல்ல ஃபுல்லா நீங்களே பாடிடுறீங்களா?
4: சரி,
2: ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் நினைவிற்கு சைபாலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25

0: ஆயிரம் மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை

0: மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
1: கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சொலம்போன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்கள் நினைவிற்கு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்க. என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? ஒரு மாலை இரவையில தாமரை, கவிஞர் தாமரின் பூவிதழில் தீர்மறையாய் ஒழித்தும் ஒரு பாடல். அந்த பாடல் ஒரு சின்ன விளக்கம். மேலகை இதழில் பூநகை வெறி, தாரகை முகத்தில் தங்கமுலாம் பூசும், மாலை வெயில் மங்கள கோலம், காணும் நெஞ்சில் கவிதை ஊறும், இளவேணி தரும் எழுமிகு கோலம், கற்பனையில் காட்சி வெறிய காட்சி தரும் ஒரு பாடல் இது. கற்பனை வளத்திற்கு களமாக கொடுத்த ஒரு அற்புத பாடல் எனது இன்றைய தேடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: Swing.

0: புதுச்சேரி
1: என்ன
2: பாட்டு கேக்க போறீங்க? பாடுவீங்களா?
1: ஏராளம் கண்ணா கண்ணா என்ன சொல்ல அதன் காரணம் உன் மனம் தாராளம்.
2: Thank you for calling.
1: Thank you, ma.

0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன சாங் வேணும் சார் இன்னைக்கு?
1: எனக்கு மதராசப்பட்டினம், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ட்டு. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், அது ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்கள் நினைவிற்கு சைபோலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து விருமன் கஞ்சா பூ கண்ணால செப்பு செல உன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால அந்த சாங்.
0: ஓகே மேம், கண்டிப்பா உங்களுக்கு சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ
0: ஃபார் காலிங்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேயர்கள் நினைவிற்கு, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
6: உற்சாகமான இரவு வணக்கம் மேடம்.
5: இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைவது திருவாரூர் மாவட்டம் இல்லூர் சதா கௌதமன்.
5: சதா கௌதமன் சார், எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன் நானும். என்ன சாங் வேணும் இன்னைக்கு?
6: மிக்க மகிழ்ச்சி மேடம், எனக்கு வந்து கவிதை பாடும் அலைகள் படத்துல இருந்து உன்னை காணாத நாளேது.
5: ஓகே, கண்டிப்பா
6: காணாத நாளேது அப்படிங்கிற படம்.
5: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: மிக்க மகிழ்ச்சி மேடம், நன்றி.
5: நன்றி.

0: கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூர் தேர்தல் என்ற பெயரில் நடந்திருப்பது வெறும் கேலிக்கூத்து என்றும், இத்தகைய வெற்று காரியங்களை வைத்து உண்மைகளை மறைக்க முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. தேர்தல் என்ற பெயரில் மக்கள் போராட்டங்களும் பாகிஸ்தானிய படைகளின் கொலை பாதகங்களும் அரங்கேறியிருப்பதே உண்மை என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடில்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். உலக அளவிலான எரிசக்தி நெருக்கடி காலத்திலும் இந்தியா போதிய அளவிற்கு மேலாகவே எரிபொருள் கையிருப்பை பராமரித்து அனைத்து வீடுகளுக்கும் எல்பிஜி கிடைப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியில் அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்றார். பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் நாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவி பயன்பெற்றுள்ளதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இதில் 19 லட்சம் வீடுகள் மின் கட்டணமே இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் சமூக ஊடகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: தொடர்வது மியூசிக் பை தி பே, சென்னை அஞ்சல்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1,

குட் ஈவினிங் சென்னை புதுச்சேரி கோயம்புத்தூர். யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணிஸ் மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், லிஸ்னர்ஸ் சாய்ஸ், ஷார்ப்ஸ் 8:06 ஆன் த கிளாக் அண்ட் ஏஆர் புதுச்சேரி 102.8, AR Coimbatore 10, FM 103 and Chennai FM Rainbow 101.4. All the three listeners are listening. Please, throughout India also you can hear your show, because we have some listeners from New Delhi, Maharashtra, Bombay, Goa and even Karnataka, Assam. Yes, so many listeners out there, and it's Music by the Bay with me, RJ Rekha, here till 9 PM today. You can call me at 044-298-60038 and 044-295-20554, and you can speak to me and you can tell me your request so that I can play your favorite tracks live in the show. And you can also ping me at Chennai FM Facebook, Chennai Rainbow 101.4.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:12 ஆன் த கிளாக் அண்ட் ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ரத்னவேல். ஹாய் அஜய் ரேகா மேம், ஹாய். ரிக்வெஸ்ட் ஃபார் மைக்கேல் ஜாக்சன்ஸ் பிளாக் ஆர் ஒயிட், ப்ளீஸ். ஒயிட் ப்ளீஸ். ஐ எம் ஹியர் டு ப்ளே ஃபார் யூ மை டியர் லிஸ்னர்ஸ். ஹியர் கோஸ் அ ட்ராக், மைக்கேல் ஜாக்சன் பிளாக் ஆர் ஒயிட் ஃபார் யூ ரத்னவேல், ஒன் ஆஃப் அவர் பிலவ்ட் லிஸ்னர்ஸ். ஹியர் கோஸ் அ ட்ராக், லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய்.

ஸ்விஃப்ட் க்ரூவல் சம்மர் ஃபார் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. லிசன் டு த மியூசிக் பத்மாவதி அண்ட் என்ஜாய். லவ் யூ லாட்ஸ்.

பேக் டைம் இஸ் 8:28 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி ரிக்வெஸ்ட் யூ கேன் கால் மீ அட் 0442986-0038 ஐ ஃபைண்ட் அ காலர் பாப்பிங் அவுட் தேர் பட் லெட் மீ ஃபினிஷ் திஸ் அண்ட் பிக் அப் யுவர் கால் மை டியர் லிஸ்னர் ஹூ இஸ் ஆன் த லைன் ஃபைன் அண்ட் 0442952054 அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ மெசேஜஸ் on the and you can also post me your request on the Chennai FM Rainbow 101.4 Facebook page your request and I have Kanchana KV Jayashilan Kodamapatti good night heartily congratulations to you thank you so much then I have Vai Raja all the Chennai radio station programs are pleasant to listen two on the air madurai nan mada kudal vai raja fine and I have Sai Manohar good evening Rekha madam good evening Sai Manohar can I get one way ticket yes you can everybody gets one way ticket one day or the other from eruption thank you as Manohar he's from Coimbatore wow Coimbatore listeners Sai Manohar and here goes the track for you and one more person I have here a good listener and he is from Rajesh from Periyanagar hello hi ma'am How are you? Fantastic evening show. I am enjoying to the full. That's nice. You have to enjoy. We are here to make you enjoy, my dear lovable listeners. Please play any song. Fine. I'm going to play this for Sai Manohar and for Rajesh Periyanagar. Eruption One Way Ticket. Here goes the track. Listen to the music and enjoy. Listener, I'm coming to you now. Right now, I'm going to pick up the call.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:49 ஆன் த கிளாக் அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் ஃப்ரம் எட் ஷீரன் பர்ஃபெக்ட். ஹியர் கோஸ் த ட்ராக். திஸ் ட்ராக் இஸ் ஃபார் மதுரை நான் மடக்கூடு வைராஜன்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் மெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை, இது உங்கள் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். உன்னை போல எனக்கு காதலிக்க தெரியவில்லை, அதனால்தான் உன்னையே காதலித்து உன் அன்பிற்கு அடிமையாகிவிட்டேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், நாணயம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்னவனின் அன்பான அழகான மெனக்கடல்களில் மெருகேறிதான் போகிறது என் இதயம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சகா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எத்தனை கடுமையான வேலைகளுக்கு மத்தியிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உன் ஞாபகங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்த தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காதல் என்பது யாதெனில் தொலைந்து போன அவளை மீட்டு மீண்டும் அவளிடத்திலே ஒப்படைப்பதுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், ரௌத்ரம் திரைப்படத்திலிருந்து.

அவனுக்கு என்னிடம் பேச வேண்டும், எனக்கு அவனிடம் பேச வேண்டும், அவ்வளவுதான். பெரிதாக ஒன்றும் பேசிவிடப் போவதில்லை. பேசுவது எல்லாமே எங்களுக்கு பெரிதாகத்தான் இருக்கும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இவன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஒன்றுமே பேசாத அவனிடம் ஒன்று விடாமல் பேசுவதுதான் அவளின் இயல்பு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து.

கோபமும் உன்னிடம், சண்டையும் உன்னிடம், இறுதியில் வந்து சேரும் இடமும் உன்னிடம்தான். ஏனெனில் உன்னை விட என்னை யாரும் நேசித்து விட முடியாது.

கோபமும் உன்னிடம், சண்டையும் உன்னிடம், இறுதியில் வந்து சேரும் இடமும் உன்னிடம்தான். ஏனெனில் உன்னை விட என்னை யாரும் நேசித்துவிட முடியாதல்லவா. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். விரும்மாண்டி திரைப்படத்திலிருந்து

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பிரியம் என்பது எல்லாம் சரியாகிவிடும், நீ இரு என்பதல்ல, சரியாக விட்டாலும் நீ இரு, அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், துள்வதோ இளமை திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்த தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அவனின் அழகான சமாதானங்களுக்காகத்தான் எனது அர்த்தமில்லாத கோபங்களும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மீகாமன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பிரார்த்தனைகளில் உன் பெயர், சிந்தனைகளில் உன்முகம், தனிமையில் உன் குரல், சோர்வுகளில் உன் சிரிப்பு, உறக்கங்களில் உன் கனா, உன்னில் தொடங்கி உன்னில் நிறைவரும் இவ்வாழ்க்கை அழகாகவே இருக்கிறது நினைத்ததை விட. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதி வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத என் மனம் உன்னிடம் மட்டும் ஏனோ எதிர்பார்ப்பின் இயக்கத்தோடு மௌனமாய் நிற்கிறது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் விசில் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நீ நீயாகவே இரு, நான் நானாகவே இருப்பேன், காதலும் அதுவாகவே வாழும் நம்மல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நலதமயந்தி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்ததை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. யார் பிடித்து கொண்டார்கள் என்பதை விட இருவருமே விட்டுவிடவில்லை என்பதுதான் காதலின் அழகு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

మనసులేదు సొంత.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என் காதல் எங்கே என்று நான் தேடிக்கொண்டிருந்த போதுதான் இதுவா பார் என்று உன் இதயத்தை என்னிடம் காட்டினாய். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஆஹா திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். சிவ சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் தழைசத்தை நிலைநிறுத்தும் அசோஸ் பைரலம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி. ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி. திவ்யா அவர்கள். வணக்கம் மக்களே. 8:55 சைபாலின் என்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நெகிதியே குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வ. விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ஆனந்தராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜி. ஜார்ஜ். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்துதை வானம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் 4/8/2026 குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5/8/2026 முதல் 7/8/2026 வரை குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 4/8/2026 தெற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. In badminton, unseeded Indian pair Krishna Prasad Garga and Pruthi Krishnamurthy Roy upset sixth seeds Kelaimpon Charo Enkita Morn and Warapol Thongsanga of Thailand 21-16-21-18 to advance to the men's doubles second round at the Korea Masters tournament in Asan today. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.